நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 9ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 16ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மதியில் 720 கிலோஹர்ட்ஸ் கும்பகோணம் பண்பலை, 101.6 மெகாஹர்ட்ஸ் வேலூர் பண்பலை, 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:51 நிமிடம்.

0: முள்மரம் இளையதாக இருக்கும் போது வெட்டி அழித்து விட வேண்டும். பின்னர் முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளையே அது பதம் பார்த்து விடும். குறள் எண் 879, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: இளைதாக முள்மரம் கொள்க களையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து.
0: முள்மரம் இளையதாக இருக்கும் போது வெட்டி அழித்து விட வேண்டும். பின்னர் முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளையே அது பதம் பார்த்து விடும். குறள் எண் 879, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.

சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் இப்பொழுது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சுபகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, இதில் நாளும் அறிவும் பண்டமாற்றமும் நாணயங்களும், எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகன சுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 15 பகுதி. 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம், வெப்ப அலை, சென்னையின் வருங்காலம் ஒரு பார்வை, வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு முப்பதுக்கும் திரைகானம், 9 அரங்கிசை, டி பசுபதி அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் செந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எஸ் பூஜா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சமையல் கலைஞர் மற்றும் உணவு எழுத்தாளர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம், 2 பகுதி, உடன் உரையாடுபவர் ஆர் லதா. 2:15 திரைகாணம். பிற்பகல் 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, நாட்டிய சாஸ்திரி சதுர்வித அபிநயா, உரை வழங்குகிறார் சம்ஸ்கிருத மொழி உதவி பேராசிரியர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள். 2:55 வானிலை, மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, மாலை 6:40 இரவு 10:45 வரை தரைவழி ஒலிபரப்பில் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்தியா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் டிவி T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் முதல் அரையிறுதிப் போட்டியின் வர்ணனையை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். மொபைல் ஆப்பில் மாலை 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரை இசை, இரவு 7 திரைகாணம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி, 5 பகுதி, செல்ல பிராணிகள் உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து மெல்லிசை. வேளாண் செய்திகள் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வலிமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கள் இன்று கத்தாரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:02:40. நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் இன்றிரவு 8:05 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம், பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம், 10:00 காற்றோடு கலந்திடவா. நூற்றொன்று புள்ளி 4 MHz FM ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரப், 10:02 கெட் செட்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள், 12:05 ஹாய் ஸ்நேகிதியே. ஒரு மணிக்கு திரைகாணம், பிற்பகல் 2:15 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், குழந்தைகளுக்கான நோய் தடுப்பு முறைகள் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் JS செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில். நூறு புள்ளி 1 MHz FM கோல்டில் இன்று காலை 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோகாபியாசம், யோக முத்ரா, வாயு முத்ரா பற்றிய உரை, தொடர்ந்து சித்திர சங்கீதம், 1:10 இசைமலர் எஸ் நீரஜாக்ஷி அவர்களின் பாட்டு இடம்பெறும்,

0: நேரம் காலை 6 மணி, பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுகள் தான் தொன்மையானது. இதற்கு பிறகுதான் எகிப்தியம் கிரேக்கம் எல்லாம். நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டில் பார்த்தால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த சரியை கிரியை என்று சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் அண்ட சராசரத்தை எல்லாம் உருவாக்கி இயக்குகின்ற பரம்பொருள் அதை வணங்குகின்ற பொழுது ஆலயங்களாக தேவாலயங்களாக மசூதிகளாக அமைத்து வணங்குகின்றார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் புற வழிபாடுகள். எத்தனை கோயில்கள் ஆலயங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் ஊர். மக்கள் பண்பட வேண்டுமானால் உள்ளம் திருந்த வேண்டுமானால் உலகியலில் அநீதியின் பக்கம் தலை காட்டாமல் நீதியோடு அறத்தோடு வாழ வேண்டுமானால் வழிபாடு தேவை, ஆலயங்கள் தேவை. அப்படி ஆலயங்கள் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. அப்படிம்பார் நாவுக்கரசர். ஊர் என்று சொன்னால் அங்கு ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். காலை எழுந்து நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து வழிகாட்டி கொண்டே செல்வார். அப்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், தேவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், மசூதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பதெல்லாம் தம்முடைய சமயங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் சரியை கிரியை என்றெல்லாம் சொல்லுவார்கள். முதலில் தொண்டு செய்தல், பிறகு வழிபாடு செய்தல், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில எங்கு பார்த்தாலும் தேடி ஆலயங்களை தேவாலயங்களை கோயில்களை அடைந்து வழிபாடு செய்த நாம், அங்கு ஆண்டவனை இறைவனை கண்ட நாம், பிறகு அந்த யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது உள்ளத்தையே கோயிலாக கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்பையே ஆலயமாக ஆக்க வேண்டும். உலகமெல்லாம் தேடி திரிந்த ஆண்டவனை நம்முடைய இதயத்துக்குள்ளே தேட வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாவுக்கரசர் சொல்லுவார், நாம் செய்த வழிபாடெல்லாம் இதயத்திலே இறைவனை உள்ளத்திலே குடியேற்றி செய்கின்ற பூசனைகளை எல்லாம் கற்பனையாகவே யோக நிலையிலே உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார். காய

இந்த காயம் என்று சொல்லுகின்ற உடலை கோயிலாக, உடம்பையே கோயிலாக, இந்த மனதையே அடிமையாக கொண்டு, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நேயத்தையே நெய்யாகவும் பாலாகவும் திருவஞ்சனம் செய்து நாம் வழிபாடு இயற்றல் வேண்டும் என்று அகப்பூசையை சொல்லுகின்றார். நாம் புறப்பூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்தில், ஆனால் நம்முடைய உடம்பையே கோயிலாக ஆக்கி அகப்பூசை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதே கருத்தை திருமந்திரத்தில் திருமூலரும் சொல்லுகின்றார். இந்த காயமாக இருக்கின்ற இந்த கோயில் நோயின்றி இருக்க வேண்டும். நோயுருமானால் அங்கே இறைவன் குடிகொள்ள மாட்டான். ஆகவே நோயற்ற உடலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சிறந்த கோயிலாக இருக்கும். அப்படி நோயற்ற சிறந்த கோயிலுக்குள் தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்று அற்புதமாக அழகாக திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சொல்லி செல்வார். உள்ளம்

0: காளா மணி விளக்கே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

6:15 ஆகாஷ்வாணி. வழிபாடு. முதலில் இடம்பெறுவது லலிதா சேஷாத்ரி பாடிய பாடல்.

நேரம் 6:23:45 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வழிபாடு. அடுத்து வருவது அட்டா அலி ஆசாத் பாடியிருக்கும் பாடல்.

0: திருவுக்கு திருவை காட்டி தீனுக்கு மாலை காட்டி திருவுக்கு திருவை காட்டி.
1: நிறைவாக பித்துக்குழி முருகதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 16 செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிக

0: இருக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர்பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தென் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி, சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளக்கடத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது.
0: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமான

0: இருந்தால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். ஒரு கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நாளை காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.

0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில், நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpa

0: www.cmsc.exams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும், விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமைமிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி.

0: சுற்றுப்புற சூழல் மாசின்றி திகழ கழிவுப் பொருட்களை கூடிய மட்டில் ஒவ்வொருவரும் குறைப்பது அவசியமாகிறது. சிந்தித்து பார்த்தால் இதற்கான ஏராளமான எளிய வழிமுறைகள் நமக்கு புலப்படும். வீட்டில் ஒருமுறை பயன்படுத்தியவுடன் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பைகள், ஸ்ட்ரா போன்றவற்றை தவிர்க்கலாம். மறுசுழற்சிக்கு உள்ளாகும் பாட்டில்களை மட்டுமே இல்லத்தில் பயன்படுத்த உறுதி பூண்டு செயல்படலாம். வெளியில் மளிகை பொருட்கள் அல்லது காய்கறிகளை வாங்கும் பொழுது மொத்தமாக வாங்குவது சாலச் சிறந்தது. ஒவ்வொரு முறையும் ஆகும் பேக்கிங் பொருட்களின் பயன்பாடு இதனால் குறையும். பேக்கிங் இல்லாமல் இருக்கும் பழங்கள், காய்கறிகளை வாங்கி நமது துணிப்பையில் எடுத்து வருவது பேக்கிங் கழிவுப் பொருள் உருவாவதை பெருமளவு குறைக்கும். தயிர், பால், பருப்பு வகைகள், நொறுக்கு தீனிகள் ஆகியவற்றை சிறிய அளவில் வாங்குவதால் நிறைய பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை குறைக்க பயன்பாட்டு அளவை திட்டமிட்டு பெரிய அளவில் வாங்கலாம். கடற்கரை, பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு பொழுதுபோக்கிற்கென செல்லும் பொழுது அங்கு எந்த குப்பையையும் போடாமல் நாமே கழிவுகளை எடுத்து வந்து உரிய இடங்களில் அவற்றை நீக்கலாம். இதனால் பொது இடங்கள் மிகுந்த சுத்தத்துடன் இருந்து அனைவரின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதோடு மனதிற்கு ரம்யமான சூழ்நிலையை தரும். பள்ளிகள் திறக்கும் போது பழைய நோட் ஃபைல்களை அப்படியே போட்டுவிடாமல் பயன்பாட்டிற்குரியவற்றை மீண்டும் பயன்படுத்தலாம். பழைய ஃபைல்களில் புதிய லேபிளை ஒட்டி பயன்படுத்தலாம். இல்லத்திற்கான பல்வேறு நுகர்வு கட்டணங்களை மின்னஞ்சல் மூலமாக செலுத்துவதால் ஏராளமான பேப்பர் பயன்பாடு தவிர்க்கப்படும். கணினி பிரிண்டரில் பேப்பரின் இருபுறமும் பயன்படுத்தும் பழக்கமானது பேப்பர் நுகர்வை ஏராளமாக குறைக்கும். பேப்பர் பெருமளவு குறைக்கப்படும் பொழுது பல்வேறு மரங்களை காத்த உணர்வு நமக்கு ஏற்படும். இல்லத்தரசிகள் கழிவுகளை இனம் பிரித்து அதற்குரிய குப்பை பெட்டிகளில் அவற்றை போடுவதன் மூலம் மறுசுழற்சிக்குள்ளாக வேண்டிய பொருட்களை பிரிப்பது எளிதாகும். இப்படி பல்வேறு வழிகளை ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட்டால் கழிவு பொருட்கள் கணிசமாக குறையும் அல்லவா?
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

தமிழக கடலோர மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையின் அளவு 0.9 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 73%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.6 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 65%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். புத்தம் புது காலை கடந்த காலத்தை நினைத்து வாழ வேண்டாம், எதிர்காலத்தை நினைத்து கனவும் காண வேண்டாம். இந்த தருணத்தை மனதில் கவனித்து இருங்கள். கடந்த காலத்தை நினைத்து வாழ வேண்டாம், எதிர்காலத்தை நினைத்து

0: கனவும் காண வேண்டாம். இந்த தருணத்தை மனதில் கவனித்திருங்கள். கௌதம புத்தரின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது இன்றைய புத்தம் பொது காலை. முதலில் இடம்பெறுவது
1: நாளும் அறிவோம். பண்டமாற்றமும் நாணயங்களும் தகவல்கள் வழங்குகிறார் எம் ராஜலட்சுமி அவர்கள்.
2: பண்டமாற்று முறை மூலமாகவே மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றது. அரிசியை கொடுத்து மீனை பெற்றனர். உப்பு விலை மதிப்புடையதாக கருதப்பட்டது. எனவே ஒரு குறிப்பிட்ட அளவு உப்புக்கு அதே அளவு அரிசி பரிமாறிக்கொள்ளப்பட்டது. சங்ககால சேர, சோழ, பாண்டிய மற்றும் மலையமான் ஆகிய அரசர்களின் நாணயங்கள் பெருமளவு கிடைத்திருப்பதை கொண்டு அவை பரவலாக புழக்கத்தில் இருந்தது என்று அறிய முடிகிறது. மக்கள் வாழ்ந்த எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களையும் தயாரிக்க இயலாது. ஓரிடத்தில் கிடைக்கின்ற மூலப்பொருள்களும் வளமும் தொழில்நுட்ப கலைஞர்களும் மற்ற இடங்களில் கிடைப்பதில்லை. எடுத்துக்காட்டாக மலைப்பகுதிகளில் கடல் மீனும் உப்பும் கிடைக்காது. கடற்கரையின் மணற்பகுதிகளில் நெல் முதலான தானியங்களை பயிரிட முடியாது. ஓரிடத்தில் கிடைக்கும் பொருள்களை மற்ற இடங்களில் உள்ளவர்கள் தம்மிடம் உள்ள பொருள்களை கொடுத்து மாற்றிக்கொள்வார்கள். இதற்கு பண்டமாற்று என்று பெயர். கிழக்கிலும் மேற்கிலும் பல வெளிநாடுகளுடன் தமிழர்கள் வணிக தொடர்பு வைத்திருந்தனர். ரோமானிய கப்பல்கள் பருவ காற்று வீசும் சமயத்தில் மேலை கடலான அரபிக் கடலை கடந்து தமிழக கடற்கரைகளுக்கு வந்தன. மிளகு போன்ற நறுமணப் பொருள்களும் யானை தந்தம், நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருள்களும் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. தங்கம், வெள்ளி, செம்பு உள்ளிட்ட உலோகங்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்தியாவில் நாணயங்கள் கடந்து வந்த பாதை மிக நீண்டது. மன்னராட்சி காலத்திலும் மக்களாட்சி முறையிலுமான வெவ்வேறு காலங்களில் நாணயங்கள் பலவித மாற்றங்களை பெற்றுள்ளது என்பதுதான் உண்மை. பண்டைய காலம் முதலே நாணயத்தை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்துள்ளனர். தங்கம், வெள்ளி, வெண்கலம் என்று பற்பல உலோகங்களை நாணயங்களாக தயாரித்து வாழ்ந்து வந்துள்ளனர். இது கொடுக்கல் வாங்கல் என்பதற்காகத்தான் முதன் முதலில் அறிமுகமாகியது. தனது தேவைக்கு மேலாக தன் வசம் இருக்கும் பொருள் மற்றொருவருக்கு தேவைப்படுகிற போது அதனை கொடுப்பதும், அதே வேளையில் அந்த மற்றொருவரிடமிருந்து தனக்கு தேவையான வேறொரு பொருளை பெற்றுக்கொள்வது, இதனை பண்டமாற்று முறை என்பார்கள். நாகரிகமும் அறிவும் வளர்ச்சியடைந்த போது மன்னராட்சி முறை உருவாகியது. மன்னருக்கு கட்டுப்பட்டு அந்த பகுதிக்கு உட்பட்டவர்கள் மன்னரின் கட்டுப்பாட்டின் கீழ் நடக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். மனித வாழ்க்கைக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதற்கு இசைவாக நடக்காதவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட மன்னராட்சி காலத்தில்தான் நாணயங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. பண்டமாற்று முறைக்கு பதிலாக நாணயங்களை கொடுத்து பொருட்களை வாங்கும் முறை உதயமாகிய காலத்திலிருந்து பிற்காலம் வரை காகிதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் இந்த நாணயங்களின் ஆதிக்கம் வெகுவாக குறைந்து காகிதப்பணம் அறிமுகமாகியது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். பண்டமாற்றமும் நாணயங்களும் தகவல்கள் வழங்கினார் எம் ராஜலட்சுமி அவர்கள்.

0: பாஞ்சாலங்குறிச்சி படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். புத்தம்புது காலையில் அடுத்து வருவது.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: மனிதநேயம் என்றால் என்ன? மனிதர் ஒருவர் பிரிதொருவருக்கு விட்டு கொடுத்து பிறரை மதித்து வாழ்தல் என்று கூறலாம். இயன்ற வரையில் உண்மையான அன்பின் அடிப்படையில் உதவி புரிந்து வாழ்தலும் மனிதநேயமே. இவ்வுலகில் என்று அமைதி நிலவும் என்று எளியோரும் சான்றோரும் ஏங்கி தவிக்கின்றனர். பழந்தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் மனிதநேய உணர்வு வெளிப்படுகிறது என்பது நாம் பெருமைப்படத்தக்கது. திருவள்ளுவர் மனிதநேயர் ஆதலின் மக்களின் மேம்பாட்டுக்கென திருக்குறளை இயற்றினார். குறளில் காணும் கருத்துக்கள் திருக்குறளை தமிழ் மறையாகவும் உலக பொதுமறையாகவும் கருத வைத்துள்ளன. சமுதாய மேம்பாடு கருதி திருவள்ளுவர்

0: கடும் உழைப்பு நல்கி மானிட வாழ்வியலுக்கான சட்டங்கள் போன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்திட 1330 அருங்குரட்பாக்களை எழுதியுள்ளார். மனிதநேய கருத்துக்களாக அன்பு, அருள், அறன் வலியுறுத்தல், ஈகை, பண்புடைமை, வாய்மை, இன்னா செய்யாமை, நட்பு, நடுவுநிலைமை, கல்வி, கள்ளுண்ணாமை, ஒப்புரவு, கூடா ஒழுக்கம், கூடா நட்பு இவற்றை வலியுறுத்துகிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இக்குறளில் கூறப்பட்டுள்ள வாழ்வாங்கு வாழ தேவையான அறக்கருத்துக்களை, நல்வழிகளை திருவள்ளுவர் ஏனைய 1329 குறட்பாக்களில் கூறியுள்ளார் என்று நாம் கொள்ளலாம். மானுட நல்வாழ்விற்கு மனிதநேய உணர்வே அடிப்படையாக அமைகிறது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்னும் குறள் வழி உயர்வு தாழ்வு மானிடர்க்கு இடையில் இல்லாது மறைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். சமுதாயம் மக்கட்பணியுடன் சிறந்து வாழ்ந்திட திருக்குறள் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், அதுதான் எல்லாரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவோம் நெறியுமார் அதுவே. சங்கப்புலவர் நரிவெருவு தலையாரின் இப்பாடலும் வள்ளுவரின் கருத்தை ஒட்டியே அமைந்துள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்பாடல் வழியாக புலவர் கணியன் பூங்குன்றனார் உலக ஒற்றுமையை வலியுறுத்துகிறார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள் சமூக நலனை முதன்மைப்படுத்தி காப்பியம் படைத்தார். சமயப் பொறை பொற்றிய இளங்கோவடிகள் கணிகையர் குலச்செல்வி மாதவியை குலமகளாக சிறப்பித்து கூறியுள்ளமை பெண்மையின் பால் அடிகள் கொண்டிருந்த உயர்ந்த நல்லெண்ணத்தை காட்டுகிறது. மேலும் தன் காப்பியத்தில் கண்ணகியின் கூற்றாக அறவோர்க்கு அளித்தல், அந்தணர் ஓம்புதல், துறவோர்க்கு எதிர்தல், விருந்தெதிர் கோடல் ஆகிய பண்புகள் இல்வாழ்வார் இயல்பாதல் வேண்டும் என்பார். பாண்டியன் ஆரிய படைய கடந்த நெடுஞ்செழியன் கல்வியின் சிறப்பை பலபட கூறுகிறார். உற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனந்திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கல்வி கற்று பொருள் ஈட்டிவிட்டால் மட்டும் போதுமா? ஈட்டிய பொருளை செவ்வனே செலவு செய்ய வேண்டும், பிறர் நலம் பேண வேண்டி அறம் புரிய வேண்டும். செல்வத்து பயன் ஈதல் அன்றோ அறம் வேண்டி சங்கப்புலவர் நக்கீரர் கூறுவது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நெடற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமாப்பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புற பலவே. விருந்து போற்றுதல் அக்கால மகளிரின் கடமைகளில் ஒன்று என்பதை தொல்காப்பியம் விருந்து புறந்தருதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்ன கிழவோன் மாண்புகள் என்ற வரிகள் மூலமாக நமக்கு காட்டுகிறது. கிழவோன் என்றால் உரிமை உடையவன். இரவு நேரத்திலும் வந்த விருந்தினரை முல்லை நிலத்து பெண்டிர் உபசரித்தனர் என்பதை நற்றிணையில் அல்லில்லாயினும் விருந்துவரன் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மில்லியல் குறமகள் உறைவின் ஊரே. சிறந்த நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் கோப்பெரும் சோழனும் புலவர் பிசிராந்தையாரும் ஆவர்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்க

0: அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷிட் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷிட் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜு பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜு பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயக மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி நீதி

0: நீதித்துறை, சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகே உள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:30 ஆகாஷ்வாணி. சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புத்தம் புது காலை தொடர்வது

0: வாழ்விற்கு.
1: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: யோகாங்கிறது சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலான அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான பயிற்சி முறை. இது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு யோக பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான தேவையாகவே ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் கல்வி முறை எடுத்துட்டாலும் சரி, வீட்டில் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், வெளியில் வரும்போது சொசைட்டியில் வரக்கூடிய ப்ரெஷரும் சரி, இல்லை பியர் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய சக மாணவர்கள் மற்றும் நண்பர்களிடையே நேரும் போட்டி, இல்லை தேர்வு மதிப்பெண் ஒப்பீடுகள் போன்றவைனால இந்த காலத்து பசங்களுக்கு ப்ரெஷர், டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண வாக்கியமாகவே அவங்களுக்கு ஆயிடுச்சு. அவ்வாறு இந்த சொசைட்டியில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அடுத்தது என்ன படிக்க போகிறீங்க, டென்த்துக்கு அப்புறம் என்ன குரூப்பு, டுவெல்த்துக்கு அப்புறம் எவ்வளோ மார்க், டுவெல்த்தில் டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்க போகிறீங்க, இன்ஜினியரிங்கா மெடிசனா, இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர்

0: ரொம்ப ஒரு சாதாரண வாக்கியமாகவே அவங்களுக்கு ஆயிடுச்சு. அவ்வாறு இந்த சொசைட்டியில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அடுத்தது என்ன படிக்க போகிறீங்க, டென்த்துக்கு அப்புறம் என்ன குரூப்பு, டுவெல்த்துக்கு அப்புறம் எவ்வளோ மார்க், டுவெல்த்தில் டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்க போகிறீங்க, இன்ஜினியரிங்கா மெடிசனா, இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஏற்பட்ட அதிகப்படியான ஒரு அழுத்தமும் நெருக்கடியும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்படுற நிலைமையில் அவங்களுக்கு ஒரு வடிகால், டைவர்ஷன் அப்படின்னு அவங்க தேடி போகக்கூடிய ஒரே விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, அதோட மொபைல், அதாவது சோஷியல் மீடியா. மொபைல் அவங்க கையில் எப்போவுமே இருக்குது, நெட் இருக்குது, அன்லிமிட்டட் பேக்ஸும் இருக்குது, அதில் நிறைய நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது இருந்தாலும் பல பல தவறான விஷயங்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கு. அதன் மூலமாக பசங்க வந்து தடுமாற்றமாகி இதனால் தடமாற்றம் ஆகுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இளைஞர்களை நல்ல வழிக்கு திருப்பணும்னா ஒரே தீர்வு, அவங்களுடைய உடலுக்கும் மனதுக்குமான ஒரு கோஆர்டினேஷனை நாம் கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யோக பயிற்சியால் மட்டுமே சாத்தியம். அதாவது அவங்க உடம்பு நினைக்கிறத மனசு செய்யணும், மனசு செய்யறத அவங்க செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். இந்த கோஆர்டினேஷன் வந்து யோக பயிற்சியால் மட்டுமே சாத்தியம். உடல், மனம், மூளை, இது மூணும் சேர்ந்து ஒன்றா ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தான் இளைஞர்களால் நேர்பட சிந்திக்கவே முடியும். இதற்கு தான் நம்ம யோகா பயிற்சிகளை வந்து இளைஞர்களுக்கு முக்கியமாக வலியுறுத்துறோம். உடலுக்கு நிறைய யோக பயிற்சிகள் இருக்கு. சூரிய நமஸ்காரம், வீரபத்ராசனம், ஆஞ்சநேயராசனம், விருக்ஷாசனம், நவுகாசனம், தனுராசனம், இது போல பேசிக்கான சில பயிற்சிகளை முறையா இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வரும்போது, அவங்களும் அதை முறையா பயின்று தொடர்ந்து செய்து வரும்போது இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் ஃபேஸ்ல இருந்து அவங்களால வெளியில வர முடியும். இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு தானா கிடைக்கும். சூரிய நமஸ்காரம்ங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு 12 ஆசனங்களை உள்ளடக்கிய ஒரு பயிற்சி. எந்த ஆசனம் செய்யும் போதும் அந்த ஆசனத்திற்கும் மூச்சுக்கும் நாம் தொடர்பு கொண்டு செய்கின்றோம். அதாவது எந்த ஆசனம் பண்ணாலும் மூச்சின் மீது கவனம் வைத்து தான் நம்ம வந்து அந்த ஆசனத்தையே நம்ம பண்ணுறோம். அப்போ மூச்சின் மீது கவனம் வைத்து ஒருவர் ஆசனம் செய்யும் போது அந்த ஆசனத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். அவங்களோட திறமைகளை வெளியில் ஊக்குவித்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா வீட்டில் உள்ள பெற்றோர்களும் சரி, கூட படிக்கிற நண்பர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, யோக பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பசங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு 1 ஹவர் யோகா, அவங்க யோகாக்குன்னு அவங்க ஒரு 1 ஹவர் டைம் டெடிக்கேட் பண்ணிட்டாங்கன்னா, ஒன்று முதல்ல அவங்க அந்த 1 ஹவர் மொபைல் எடுக்க மாட்டாங்க. அந்த மொபைலோட ஒரு அடிக்ஷன் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு குறையும். அதோட முறையான பிராணாயம பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள், ஆனால் நாடி சுத்தி, பிரமரி போன்ற பிராணாயம பயிற்சிகள் செய்வதன் மூலம் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் மேம்படும். இந்த கவன சிதறல், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த காலத்து இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே போக்குவதற்கு இந்த பிராணாயம பயிற்சிகள் ரொம்பவே உதவி செய்யும். இந்த மாதிரி தொடர்ந்து முறையான யோக பயிற்சிகள், பிராணாயாமம் செய்து வரும்போது இளைஞர்கள் அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லிருந்து மீண்டு அவங்க கோல்ஸை வந்து சுலபமாக அடையலாம்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு கடற்கரை ஓரம் அங்கே ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க, உள்ளே போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது, மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனித்தார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி

0: பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம். அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாராம். அவர், மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம். அவர் இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தான் நான் எடிசன், நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம். அவர், அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவு தான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேறு, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையாக, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள், வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா.
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
1: புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் திரைகானம். இட்லி கடை படத்திலிருந்து புஷ்பவனம் குப்புசுவாமி பாடிய பாடல்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா.
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மம்மா, தமிழ் எங்க?
5: அவ விளையாடிட்டு இருக்கா.
4: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
5: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
4: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? ஏற்படுது.
5: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
6: திரைகானத்தில் அடுத்து ஃபைட் கிளப் படத்திலிருந்து கபில் கபிலன், கீர்த்தனா வைத்தியநாதன் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி தொடர்வது.
1: நகர்வலம். வெப்ப அலை. சென்னையின் வருங்காலம் ஒரு பார்வை.
2: இன்று சென்னையின் மிகப்பெரிய பேசுபொருள் என்ன தெரியுமா? அது அரசியலோ அல்லது வேறெந்த விஷயமோ அல்ல, வெப்பம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கற்பனை செய்து பாருங்கள். பரபரப்பாக இயங்கும் சென்னையின் சாலைகளில் யாரும் நடமாட்டமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே ஒரு சில நிமிடங்கள் வெளியே வரவே மக்கள் தயங்குகிறார்கள். சாலைகள் அனல் பறக்கின்றன. மரங்களின் நிழல் குறைந்து கொண்டே செல்கிறது. குடிநீருக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். மின் விசிறி சுழன்றாலும் காற்று சூடாகவே வீசுகிறது. இது ஒரு கற்பனை காட்சி என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. தொடரும் காலநிலை மாற்றத்தால் இது நாளைய சென்னையின் நிஜ வாழ்க்கையாக மாறக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். ஒரு காலத்தில் சென்னை என்றாலே கடற்காற்று நினைவுக்கு வந்தது. ஆனால் இன்று இந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் கோடையின் வெப்பம் அதிகரித்து வருகிறது. முன்பு தலைப்புச் செய்திகளிலும் பாடப்புத்தகங்களில் மட்டுமே நாம் கேள்விப்பட்ட வெப்ப அலை என்ற சொல், இன்று அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் ஒரு உண்மையாகவே மாறி வருகிறது. வெப்ப அலை என்பது வெறும் வெப்பநிலை அதிகரிப்பது மட்டுமல்ல, அது

0: மனிதர்களின் உடல்நலம், வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம் என அனைத்தையும் பாதிக்கும் ஒரு அமைதியான பேரிடராகவும் உருவெடுத்துள்ளது. குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வெளியில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் இந்த வெப்ப அலைகளால் அதிக பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். நீண்ட நேரம் வெப்பத்தில் இருப்பதால் உடல் சோர்வு, நீரிழப்பு, மயக்கம் மற்றும் உயிருக்கு ஆபத்தான ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பத்தாக்கம் கூட ஏற்படலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். நாம் வாழும் நகரங்களும் அந்த கட்டமைப்பும் கூட இதற்கு மேலும் வலுவான மற்றொரு காரணமாக உள்ளது. பெருகும் கான்கிரீட் கட்டிடங்கள், தார் சாலைகள், குறைந்து வரும் மரங்கள் மற்றும் அதிகரித்து வரும் வாகனங்கள் வெப்பத்தை உறிஞ்சி நகரங்களை ஒரு பெரிய அடுப்பை போல மாற்றுகின்றன. இதனை நகர வெப்பத்தீவு விளைவு என்று அழைக்கிறார்கள். இது இப்படியே தொடர்ந்தால் சென்னையின் வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நம் குழந்தைகள் வெளியில் போய் விளையாடுவதே மிகப்பெரிய சவாலாக இருக்கலாம். குடிநீரின் தேவை அதிகரித்து தண்ணீருக்கான சவால்கள் மேலும் தீவிரமாகலாம். மின்சார பயன்பாடு அதிகரித்து குளிர்சாதன வசதிகள் இன்றியமையாத ஒரு தேவையாக மாறலாம். இதனால் மின்சார தேவையும் செலவும் அதிகரிக்கும். இவ்வாறு பிரச்சனைகளை பேசும்போது அதன் தீர்வுகளையும் யோசிக்க வேண்டும். இதை தவிர்க்க முடியாதா என்றால் நிச்சயமாக முடியும். அதிக மரக்கன்றுகளை நடுவது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, மழைநீர் சேகரிப்பை ஊக்குவிப்பது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது, மாசுபாட்டை குறைப்பது போன்ற சிறிய முயற்சிகள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாளைய சென்னையின் முகத்தை மாற்றும். நேர்களே, நாம் இன்று எதிர்கொள்ளும் வெப்பம் ஒரு எச்சரிக்கை மணிதான். இயற்கை நம்மிடம் உதவி கேட்கிறது. அந்த குரலை நாம் இன்று கேட்கவில்லை என்றால் நாளை அதன் விளைவுகளை நம் பிள்ளைகள்தான் எதிர்கொள்வார்கள். சிந்தித்து செயல்படுவோம். பசுமையான சென்னைக்காக ஒன்றுபடுவோம்.
1: வெப்ப அலை, சென்னையின் வருங்காலம் ஒரு பார்வை. எழுதியவர் வர்ஷினி ரகு, வாசித்தவர் விஜய்.
2: சுட்டெரிக்கும் வெப்பத்தில் அவசியமில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்ப்போம். புத்தம் புது காலையில் வெயில் திரைப்படத்திலிருந்து கைலாஷ்கீர், ஜாசி கிஃப்த், திப்பு, பிரசன்னாராவ் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேரம் 7:55:35. மடல் மாணிக்கம் தரும் தகவல்களுடன் தொடர்கிறது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள ராமநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல்.
3: ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால கொரோனா பாதிப்பு ஏற்பட்டப்போ நம்ம நாடு மட்டுமல்ல உலகமே ஸ்தம்பிச்சு நின்னுது. ரொம்ப சிரமப்பட்டோம். எல்லா வகையிலும் எல்லோருக்கும் இழப்பு. தொழிலகங்கள் இயங்க சிரமம். வாகன ஓட்டங்கள்லையும் நிறைய கட்டுப்பாடு. இதனால பொருளாதார சீர்கேடுன்னு சிரமங்களின் பட்டியலை அடுக்கிக்கிட்டே போகலாம். தற்சார்போட இருந்த நாமெல்லாம்
4: அன்னைக்கு தடுமாறினோம்.
3: அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளை கூட
4: அன்னைக்கு செய்ய முடியாத நிலை.
3: பணப்புழக்கம் இல்லாம வியாபாரம்லாம் முறையா நடைபெற முடியாத நிலை. அரசாங்கமும் ஏதாவது செய்து மக்கள்

0: சிரமங்களை போக்க முடியுமான்னு புது புது திட்டங்களை அப்போ அறிவித்தது. ஆனாலும் இயல்பு வாழ்க்கை வாழ முடியலங்கிறத ராமநாதன் சார் ஒத்துக்குவீங்க. வேலைகள் செய்வதற்கு சரியான ஆட்கள் கிடைக்கல, அல்லது அவர்களை பயன்படுத்த முடியல.
1: இப்படியாப்பட்ட நமது வாழ்க்கை நிலைய
0: நமது பழைய வாழ்க்கை நிலை கூட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். பார்ப்போமா, உலகின் சிறந்த பொருளாதாரம் எது தெரியுங்களா? ஒரு பனை ஓலை குடிசை, அதுக்குள்ள நாலஞ்சு சட்டிப்பானை, வெளியே விசாலமான இடம், அங்க ஒரு விசுவாசமான நாய், பால் கறக்கும் ரெண்டு பசுமாடு, ஏர் ஓட்ட ரெண்டு உழவு மாடு, அதுக்கு ஓர் ஏர் கலப்பை, அப்புறம் விவசாய வேலைகள் செய்ய உதவும் ரெண்டு மண்வெட்டி, ரெண்டு கடப்பாறை, நாலு களைவெட்டு, பசுமாடு காளை மாட்டோட பத்து ஆடு, ஒரு சேவல், அஞ்சு பெட்டை கோழி, அதோட கோழி குஞ்சுகள். கிராமம்னாலே அடிப்படை விவசாயம்தான். அதுக்காக ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம், அதில் ஒரு கிணறு, கிணத்தை சுற்றிலும் பத்து தென்னை மரம், தென்னை மரத்து அடியில் முருங்கை மரம், கருவேப்பிலை மரம், தண்ணி புழக்கமுள்ள இடத்துல ரெண்டு மூணு வாழை மரம், அடுத்து ஒரு புளிய மரம், பெரண்ட செடியும் தூதுவளையும் படரும் இடம், பக்கத்தில் அகத்தி மரம், விளை நிலங்களின் வரப்பு ஓரத்தில் தானாகவே வளரும் ஏராளமான கீரை செடிகள், மண் சட்டி பாத்திரம் பண்டம் கழுவும் இடத்துல நாலஞ்சு மிளகாய் செடி, தப்பி முளைத்த தக்காளி செடி, கத்தரி சுண்ட செடிகள், அப்புறம் இருக்கும் விளை நிலங்களில் விளையும் அல்லது விளைவிக்கப்படும் கம்பு சோளம் கேழ்வரகு, இவற்றை வருடத்துக்கு ஒரு முறை மானாவாரியா மழையை நம்பி விதைத்து விளைவித்து அறுத்து தானிய குதிருக்குள் சேமிக்கப்படுகிறது. ராமநாதன் சார், தேவைப்படும் சமயத்துல குதிருக்குள் இருக்கும் தானியங்களை எடுத்து சுத்தம் பண்ணி பொங்கி சாப்பிடலாம். நிலத்தை சுத்தி இருக்கும் வரப்போரங்கள்ல விளையிற கீரை காய்கறிகளை சமைச்சு தொட்டுக்கலாம். பத்தாத்துக்கு பசுவின் பால், அதிலிருந்து கிடைக்கும் தயிர் மோர் வெண்ணெய் நெய், அப்புறம் தென்னை இருக்கு, ஆடு கோழிகளிலிருந்து கிடைக்கிற மாமிசம், மற்ற பொருட்கள், நம்ம கிட்ட இருக்கும் பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களிடம் இருக்கும் பொருட்களை நாம வாங்கி வந்து பயன்படுத்தும் பண்ட மாற்று முறை. இப்படி யாரையும் எதிர்பார்க்காமல் உலகின் மிக அழகிய வாழ்வை நூறாண்டுகள் ஒரு பேரரசனை போல நலமோடு அமைதியாய் வாழ்ந்து அனுபவிப்பதுதான் தற்சார்பு பொருளாதாரம். அந்த காலத்துல நடந்தது தானே இது, ஒன்றும் புதுசு இல்லையே. இப்போ எங்க போச்சு, என்ன ஆச்சு? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஒன்று

0: பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் புத்தம் புது காலையில் தொடர்கிறது திரைகானம். பெல்லிராஜ், தீபா மரியம் ஆகியோர் குரல்களில் திரைகானத்தின் முதல் பாடல் சுப்பிரமணியபுரம் இந்த திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

ஜோ படத்திலிருந்து ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி வருவது மாமன்னன் படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடிய பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-6458, 044-249-648-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 8:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்வது அயோத்தி படப்பாடல். பாடியவர் பிரதீப் குமார்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: திரைகானத்தில் அடுத்து லியோ படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் லோத்திகா பாடிய பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
0: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: திரைகானத்தில் நிறைவாக சித்தா படத்திலிருந்து பிரதீப் குமார் பாடிய பாடல்.

நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி, ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் கிரிஜா ரமணா. கம்பீர நாட்டை ராகத்தில் அமைந்த மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி ஆதித்தாளம்.

நேரம் 9:28:32. அரங்கிசை நிகழ்ச்சியில் டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து லம்போதரம் அவலம்பை, காம்போதி ராகம், ரூபகதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கிருத்திக்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டி பசுபதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 10:02:15. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் திருமூர்த்தி.

ராசையா திரைப்படத்தில் அருண்மொழி பவதாரிணி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் இப்போது 10:14. தொடரும் இந்த பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தன் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி, சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளக்கடத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது.
0: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: 10:20:25 முத்துச்சிதறலில் தொடர்ந்து முத்து திரைப்படத்தில் கே. மேனன், உதித் நாராயண், சித்ரா பாடிய பாடல்.

தொடர்ந்து மனோ சித்ரா பாடிய பாடல். படம் கட்டுமரக்காரன்.

நேரம் 10:32. நீங்கள் கேட்டு ரசிக்க இனிய திரைப்பட பாடல்களை முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி. தொடர்ந்து அருண்மொழி கீதா பாடியுள்ள பாடல் படம் சந்திரலேகா.

0: பாம்பே திரைப்படத்தில் ஹரிஹரன், ஸ்வர்ணலதா, ஜி வி பிரகாஷ், பம்பாய் சாரதா தொடர்ந்து. ஹரிஹரன் அனுபமா பாடிய பாடல் ஆசை திரைப்படத்தில். இவ்விரண்டு பாடல்களையும் நேயர்கள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷவாணியின் 820 கிலோஹெர்ட்ஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இடம்பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் June 29-30 தேதிகளில் மதியம் 1:00 to 1:45 வரை இந்த வார சிறப்பு விருந்தினராக சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி நிகழ்ச்சி. அவரது வாழ்க்கை பயணம், மறக்க முடியாத அனுபவங்கள் மற்றும் மனதை தொடும் பல சுவாரஸ்யமான பகிர்வுகளுடன்
2: வெந்தயத்தை சோக் பண்றதுப்ப 24 மணி நேரம் சோக் பண்ணுவோம். வேர்க்கடலை அந்த மாதிரி இருந்தப்ப இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பாசி பயிர்னாக்க வந்து 12 hours இருந்தா போறோம். அதாவது மேல வந்து தோல் வந்து ஹார்டா இருந்ததுனாக்க அதிக நேரம் சோக்கிங் டைம்.
1: தாயின் அன்போடு சமையலை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு குடும்ப உறுப்பினராக மாறியவர் பிரபல சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். உங்கள் அபிமான நிகழ்ச்சியான எண்ணுயிர் தோழியில் இந்த வாரம் இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: முத்துச்சிதறலில் தொடர்ந்து தேவா படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்

0: 0444-249-8648
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சிக்கு நிறைவாக மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் எல்லாமே என் ராசாதான் படத்திற்காக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சந்தால் புரட்சி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியின் போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். சீக்கிய குரு ஹர்கோபிந்த் சாஹிப் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோ காக்கோசுடன் விவாதித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்திற்கு வட்டார துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல், நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 820 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேர்களை இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம்.

தங்க மகன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை கேட்டோம். ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்கின்றது வெள்ளை ரோஜா படத்திற்காக.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உயிருள்ள வரை உஷா படத்திற்காக. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குழுவினர் பாடியுள்ள பாடலை கேட்கலாம். தூங்காத கண் என்று ஒன்று படத்திற்காக.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தன் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி, சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளக்கடத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது.
0: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உருவங்கள் மாறலாம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

துடிக்கும் கரங்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் குழுவினர் பாடியிருந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:31. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சலங்கை ஒலி இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

ஒலித்தது தாழம்பூ படத்திற்காக பி சுசீலா குழுவினர் பாடியிருந்த பாடல். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தங்கை கோர் கீதம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இனிமை இதோ இதோ படத்திற்காக கிருஷ்ணசந்தர் பி. சுசீலா பாடியுள்ள பாடல்

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தென் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி, சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளக்கடத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது.
0: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில்

0: கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 12 மணி.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு 10 சங்கீத சாரல் எஸ் பூஜா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி.
5: ஆகாஷவாணியின் 820 கிலோஹெர்ட்ஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இடம்பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் June 29-30 தேதிகளில் மதியம் 1:10 to 1:45 வரை இந்த வார சிறப்பு விருந்தினராக சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி. அவரது வாழ்க்கை பயணம், மறக்க முடியாத அனுபவங்கள் மற்றும் மனதை தொடும் பல சுவாரஸ்யமான
6: பகிர்வுகளுடன் கேழ்வரகு அப்படிங்கிறப்ப நம்ம 24 மணி நேரமாவது குறைந்தபட்சம் சோக்காகணும். அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெந்தயத்தை சோக் பண்றதுல 24 மணி நேரம் சோக் பண்ணுவோம். வேட்ட கடலை அந்த மாதிரிலாம் இருந்தப்ப இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பாசி பயிருனாக்கா வந்து 12 hours இருந்தா போறோம். அதாவது த ஹார்ட் ஆஃப் த கிரெயின், மேல வந்து தோல் வந்து ஹார்டா இருந்ததுனாக்க அதிக நேரம் சோக்கிங் டைம்.
5: தாயின் அன்போடு சமையலை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு குடும்ப உறுப்பினராக மாறியவர் பிரபல சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். உங்கள் அபிமான நிகழ்ச்சியான எண்ணுயிர் தோழியில் இந்த வாரம் இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: நேர்முகத்தின் 2 பகுதி இன்று இடம்பெறுகிறது. உடன் உரையாடுபவர் ஆர் லதா. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. நாட்டிய சாஸ்திர சதுர்வித அபிநயா. சம்ஸ்கிருத மொழி உதவி பேராசிரியர் வைஷ்ணவி பூர்ணா அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி இந்த அலைவரிசையில். 6:10
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 to 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: மனதில் நின்றவை. 6:40 to 10:45 வரை தரை வழி ஒலிபரப்பில் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனையை அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரடி வர்ணனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 6:40 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 6:30 ஒலிபரப்பாகும். வழக்கம்போல் நிகழ்ச்சிகள் இரு அலைவரிசைகளிலும் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். தரைவழி ஒலிபரப்பிலும் 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா. மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி. 5 பகுதி செல்ல பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவரே கோபாலகிருஷ்ணன் அவர்களின் உரையினை கேட்கலாம். 9:30 அறிவிய நேரம் பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவை

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். எஸ் பூஜா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பிடியதன் உருவூமை, திருஞான சம்பந்தர் தேவாரம்.

இதுவரை சங்கீத சாரலில் எஸ் பூஜா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல நிகழ்ச்சியில்

0: எஸ் நீலஜாக்ஷி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் பாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசைமலரில். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே வி அனந்தன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாலக்காடு டி ஆர் ராஜாராம் அவர்கள் வயலின், திரிசூசி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு கே வி அனந்தன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
1: சந்நிதி வரலாமோ.
0: இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை

0: பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்லினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வனப்பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகள்

0: இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் ஓடிபி எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40th ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8th வகுப்பு வரை காலை 7 முதல் நண்பகல் 12 வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2nd இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:25. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பிலும்

நாளை முதல் வரும் 3ஆம் தேதி வரை காற்று இதே வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பிலும், 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். அதாவது இந்த வானிலை இன்று நிலவும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பிலும், 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், மேலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். திருச்சி எஸ் லோகநாதன் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் அங்கமங்கலம் குப்பு. தேசபக்தி பாடல் இது.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் அந்நிய செலாவணி வருவாய் போன்ற பல சமூக பொருளாதார நன்மைகளை வழங்கும் சுற்றுலாத்துறை இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது.

0: விவசாயம், கட்டுமானம், கைவினைப் பொருட்கள் போன்ற பிற தொழில்களின் வளர்ச்சியிலும் விரிவாக்கத்திலும் பங்கு வகிக்கிறது. இதனை கருத்தில் கொண்டே சுற்றுலா பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு இயந்திரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுலா அமைச்சகம் 2014-15 ஆண்டில் சுவதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தை தொடங்கியது. பல்வேறு இடங்களில் சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பிற மத்திய நிறுவனங்களுக்கும் நிதி உதவி வழங்கியது. 2014-15 முதல் 2018-19 வரையிலான காலகட்டத்தில் நம் நாட்டின் சுற்றுலா திறனை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் இன்கிரெடிபிள் இந்தியா பிரச்சாரத்தை தொடங்கியது. இதனால் இந்தியா உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம் பிடித்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பல இடங்களில் போதுமான சுற்றுலா உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் இல்லாததால் ஒரு சுற்றுலா தலமாக அதன் முழு திறனையும் நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதனாலேயே நிலையான பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா அமைச்சகம் இப்போது அதன் சுவதேஷ் தர்ஷன் திட்டத்தை சுவதேஷ் தர்ஷன் 2.0 ஆக மறுசீரமைத்துள்ளது. வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்துடன் புதுப்பிக்கப்பட்ட திட்டமான சுவதேஷ் தர்ஷன் 2.0 இந்தியாவின் சுற்றுலா தலத்தின் முழு திறனையும் உணர்ந்து ஆத்ம நிர்பர் பாரத்தின் இலக்கை அடைய முயல்கிறது. சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான சுவதேஷ் தர்ஷன் திட்டம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய உள்கட்டமைப்பு, சுற்றுலா சேவைகள், மனித மூலதன மேம்பாடு, இலக்கு மேலாண்மை கொள்கை மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களால் ஆதரிக்கப்படும் ஊக்குவிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய நிலையான பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்குவதற்கான ஒரு பணியை மேற்கொண்டுள்ளது. உள்ளூர் பொருளாதாரங்களுக்கு சுற்றுலாவின் பங்களிப்பை மேம்படுத்துதல், உள்ளூர் சமூகங்களுக்கு சுயதொழில் உள்ளிட்ட வேலைகளை உருவாக்குதல், சுற்றுலா துறையில் உள்ளூர் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துதல், தனியார் துறையின் முதலீட்டை அதிகரித்தல், உள்ளூர் கலாச்சார மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்டுள்ளது இந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான சுவதேஷ் தர்ஷன் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுலாவிற்கு முக்கிய கருப்பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை என்னென்ன தெரியுமா? கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், சாகச சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, நல்வாழ்வு சுற்றுலா, கிராமப்புற சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா மற்றும் கப்பல் பயணங்கள் சுற்றுலா. நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு உள்நாட்டு சுற்றுலாவின் பங்கு மிகவும் முக்கியமானது. இது நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கும். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான ஒரு முக்கிய பிரச்சாரமான தேகோ அப்னா தேஷ், அதாவது உங்கள் நாட்டை பாருங்கள் என்ற அரசாங்கத்தின் பிரச்சாரமும் உள்ளது. உள்நாட்டு பயணிகளுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை இடங்களை மேம்படுத்துவதில் இந்த திட்டம் கவனம் செலுத்தும். உலகளாவிய புரிதலை ஊக்குவிப்பதற்கும் மக்களின் வாழ்வாதாரங்களை ஆதரிப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக உள்ள சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். The Eurobank has launched the UPI-based remittance service for cross-border transfers from Greece to India. The initiative is part of the bank's strategic collaboration with the National Payments Corporation of India International Payments Limited. In a social media post, Commerce and Industry Minister Piyush Goyal said the inauguration of services at Eurobank marks another important milestone.

0: குறைஞ்சிடும்.
1: நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி?
0: அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. ஒர்க்குக்கு போகிறவங்க இருக்காங்க, ப்ளஸ் வந்து மல்டிப்பிளில் டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப கட் பண்ணி வைக்க வேண்டியதாக ஆகிடுது. ஏன்னா காலையில் வந்து வண்டி வரணுங்கிறப்ப பசங்களை தெர் வில் பி அ நியூட்ரிஷ்னல் லாஸ் ஒன்லி. பட் மற்ற நேரத்தில் வந்து நம்ம அப்போதைக்கப்போ பண்ணலாம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் சர்டன் திங்ஸ் நான் வந்து ஒர்க்கிங் மண்ட் டிப்ஸாக கொடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கேரட் அதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், பீட்ரூட்டை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு பதிலாக வந்து தால் வைக்கிறப்ப மேலே வந்து ஜஸ்ட் தோலை மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல் கேரட்டாக ஃபுல்லாக இதுவாக வச்சுடுங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குனு சாப் பண்ணிடலாம், இல்லை கிரேட் பண்ணிடலாம். இட் வில் பி வெரி மச் ஃபாஸ்டர், நியூட்ரியன்ட் லாஸ் ஆல்சோ வில் பி ரெஸ் அந்த மாதிரி. இப்போ ஆனால் கீரையெல்லாம் வந்து நம்ம முதலே ஆஞ்சி வச்சால் தான் முடியும், அதெல்லாம் முடியாது. பட் மறுபடி லாஸ்ட்டாக லாட்ஸ் ஆஃப் டிப்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்படி பண்ணால் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், அப்படி பண்ணால் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம்.
1: அண்டு நீங்கள் இப்போ வந்து உங்களோட சமையல் புக் வழியாக வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அதையே வந்து அவங்க வந்து படிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் ஆக்கிக்கலாமே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் இந்த காலத்துலேயும். அது மாதிரி ஒரு பர்சன் மீட் பண்ணியிருக்காங்களா அவங்கள, நான் உங்களால் வந்து நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி?
0: நிறைய இருக்குமா, ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய இருக்கு.
1: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்க.
0: இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முறுக்கு புக்கு இதனை புதுசில் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் லெட்டர் போட்டிருந்தார், மேடம் வந்து நாங்கள் ஒரு 30 குடும்பங்கள் வந்து ஒரு கொஞ்சம் முறுக்கெல்லாம் சுட்டு நம்ம கடைகளில் போய் கொடுத்து அதுதான் எங்களுடைய வியாபாரமாக வச்சுருந்தோம். உங்கள் புக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கிடச்சிது, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தோம், நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் வந்து அதை வந்து நல்ல மாதிரி, அதனால எங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு மேடம், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி வந்து நிறைய சொல்லலாம். ஒரு தடவை வந்து ஒரு பையன் வந்து நீங்கள் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு கூப்பிட்டான். எதுக்கு பார்ப்பனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு போனேன். அது என்னன்னாக்கா சுற்றி பக்கம் வந்து நிறைய ஆஃபீஸஸ் இருக்கிற ஒரு இடம், மத்தியானம் வந்து ஒரு பிஸ்னஸ் லஞ்ச் மாதிரி வந்து ஒரு 4 விதமான கலவை சாதங்கள் வந்து குயிக்காக சாப்பிட்டுப்பாங்க. 4 விதமான கலவை சாதம் எவ்ரிடே கொடுப்பானான். அவன் வந்து ஃபஸ்ட் வந்து முதல்லலாம் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சை சாதம், புளியோதரை, தக்காளி சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி ஒரு 4-5 மாங்காய் சாதம் அப்படிதான். இப்போ என்னோட புக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கேரட் ரைஸ், கேபேஜ் ரைஸ், கீரை சாதம் அது மாதிரி வந்து வாங்கி பார்த்து அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துன்னா அவர் வந்து ஒரு நாள் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சாராம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷாலிட்டி இந்த ரைஸ், இன்றைக்கு இந்த ரைஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அது வந்து அவருக்கு வந்து நல்ல வந்து பூஸ்ட் ஆச்சா. நிறைய பேர் நல்லா வந்து இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தே லைக் டிட்டான். ஸோ அதனால் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி எனக்கு வந்து கூட்டிகிட்டு போய்
1: சாப்பிடுவாரு.
0: அந்த மாதிரி நிறைய ட்ரெயினில்
1: போகிறப்ப வந்து உங்களது மாதிரியே இருந்துதான்
0: அது, அது நிறைய பேருக்கு வந்துடும்மா, ஓரளவுக்கு வந்துடும். பட் என்ன சொல்ற, அவருடைய புது முயற்சி, அவருக்கு வந்து அந்த தாட் வந்து அந்த மாதிரி
1: ஒரு இது வரணும்னா யாராவது சொல்லி கொடுத்துதான். ஏன்னா சில பேர்லாம் இது எப்படிங்க செஞ்சீங்கன்னாலே சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க, அது சீக்கிரட்டா வச்சுப்பாங்க.
0: சூப்பு வைக்கிறவங்க எல்லாம் நிறைய ஒருத்தர் வந்தாரு, நான் வந்து பீச்ல வந்து சூப்பு வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு போய் வைக்கிறேன், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, அந்த சைட்ல ஒரு இது மாதிரி போட்டுட்டு உங்க புக்கு எனக்கு வந்து ஐடியில இருந்தது, நிறைய வித்தியாசமான சூப் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஸ்குவாஷஸ் வந்து செய்வேன் இல்லையா என்னோட புக்கை பார்த்துட்டு, அப்போல்லாம் வந்து ஜூஸ் கிளாஸுக்கு போய் தான் கற்றுப்போம், ஒரு பர்டிகுலர் இதில் போய் தான் கற்றுக்கோம். நான் கொடுத்தப்ப அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளோ கிலோ வெயிட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்காம டம்ளரில் மெஷர்மெண்ட், இதுக்கு இவ்வளோ ஈக்குவலன்ட்டு, இது ஈக்குவலன்ட்டு, தண்ணி மெஷர்மெண்ட், அந்த மாதிரி ஸ்குவாஷஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து மேடம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டில் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி லேடிஸ் கிளப்ஸில் அந்த மாதிரி வந்து ஸ்டால் வைக்கிறப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா விற்பனை ஆகுது, நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, நான் ஹாப்பின்பாங்க. அதே மாதிரி பிக்கிள் புக் எழுதினப்ப நிறைய பேர் நான் வந்து வீட்டிலேருந்து பிக்கிள் பண்ணி நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன், விதவிதமான பிக்கிள்ஸ் இருக்கிறப்ப எனக்கு சேல்ஸ் நல்லா இருக்குது மேடம், தேங்க்ஸ். இது மாதிரி எண்ட்லெஸ்ஸாக சொல்லிட்டு போகலாம், ஒவ்வொரு புக்குக்கும் சொல்லலாம்.
1: அது தொழில் முனைவோரை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க,
0: தானே அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். முறுக்கு ஒரு பெரிய கம்பெனிக்காரர் என்ன சொல்லணுனாக்கா ஃபோன் பண்ணி உங்கள் முறுக்கு புக்கு என் பொண்ணால் இருக்குது, இதை வச்சு நாங்கள் வந்து டெவலப் பண்ணி நிறையா முறுக்கு மிக்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. சொன்னேன் பரவாயில்ல சார், தாராளமாக பண்ணுங்க, இதுக்காக நான் உங்களுக்காக ராயல்ட்டி எல்லாம் ஒன்றும் கேட்க போகிறதில்ல, அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க நீங்கள் தாராளமாக விற்றுக்கோங்க, சந்தோஷம், நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போகிறோம் அப்படின்ட்டுனா அவர் அந்த பதில் எதிர்பார்க்கல.
1: பெரிய மனசுட்டா
0: புக்கில் கொடுத்ததுக்கப்புறம் தெர் இஸ் நோ சீக்ரெட், எப்படி வேலை யூஸ் பண்ணிக்கோ அதில் என்ன
1: இருக்குது.
0: அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் ஷேர் பண்ணும், வனஸ்பதி அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றது, ஆயில் கம்பெனிக்கு போயிருக்கேமா, ஃபர்ஸ்ட் பிரஸ்ட் ஆயில் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆயில் சீட் கேக் இருக்கு இல்லையா, செகண்ட் பிரஸ்ட் ஆயில் எடுப்பாங்க, அது எல்லா ஆயிலும் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதை வந்து ஹைட்ரோஜன் ஆட் பண்ணுவாங்க, அது ஹைட்ரோஜன் ஆட் பண்றப்ப இட் பிகம்ஸ் வந்து வனஸ்பதி மாதிரி ஆயிடும், ஓகேயா, அந்த உறைஞ்சி போயிடும், அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஓகே, அந்த இது வந்து நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த ஒரு காம்பினேஷன் நம்ம இது படுறப்போ நம்ம உடம்பு வந்து இது பிரிக்கும். ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவையானது போகும், கார்பன் டை ஆக்சைடு கழுவி வெளியே போகும். அதனால ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வனஸ்பத்தியாக அது மிக்ஸ்

0: ஆன பிறகு இட் பிகம்ஸ் ஒரே ஒரு என்ன சொல்கிறது அன்செப்பரபிள். என் பையன் கெமிஸ்ட்ரி இதில் வந்து எனக்கு வந்து டயக்ராம் போட்டு காமிச்சான், மம்மி இது வந்து பிரிக்கவே முடியாது மம்மி, அது வந்து ஃபேட், அந்த கொழுப்பு வந்து அப்படியே நம்ம பாடியில் போய் டெபாசிட் ஆகிடும், ஆர்ட்ரியில் டெபாசிட் ஆகும், எங்கே வேணால் டெபாசிட் ஆகிடும். ஸோ இது வந்து வெரி மச் ஹார்ம்ஃபுல், நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி வந்து இந்த வனஸ்பதிங்கிறது வந்து இட் பிகா இட் வில் நாட் செப்பரேட், நம்ம பாடிக்குள்ள போயிட்டு அப்படியே கொழுப்பா உட்காந்துக்கும்.
1: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மைசூர் பாக் இந்த விஷயங்கள் எல்லாமே வனஸ்பதியில எல்லாம்
0: பண்ணுவாங்க, அது ஒரு காலம் அவங்களுக்கு தெரியாது.
1: அதுல அனிமல் ஃபேட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே,
0: இல்ல அனிமல் ஃபேட் கிடையாது, வனஸ்பதிங்கிறது வந்து வெஜிடபிள் ஃபேட் தான். இப்ப கூட வெஜிடபிள் ஃபேட்னு போடுவாங்க, பட் ஆனா அது ஹைட்ரோஜினேட் பண்றதுதான் பிரச்சனை. ஹைட்ரோஜன் ஆட் பண்றப்போ அந்த ஆட்டம்ஸ் வந்து இன்செப்பரபிளா ஆயிடும், அது வந்து கொழுப்பு வந்து அப்படியே தங்கிடும். இப்போ வந்து ஒரு நூடுல்ஸுங்கிறோம், அதில் கூட வந்து இருக்கிற கொழுப்பு வந்து உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட் போடுற கொழுப்பு தான். சின்ன வயசுல பசங்க பாருங்க, நிறைய நூடுல்ஸ் சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து ஓவர் வெயிட்
1: போட்டுருவாங்க.
0: ஆமாம், அதில் அது மட்டும் இல்லை, இப்போ கடையில் போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வாசிச்சு பாருங்கள், முறுக்கு வாங்குறீங்க எதெல்லாம் வாங்குறீங்களோ வாசிச்சு பாருங்கள், கீழே வந்து வெஜிடபிள் ஃபேட்டன் தான் போட்டிருப்பாங்க, என்ன ஃபேட்டன் போட்டிருக்க மாட்டாங்க. அது வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து நிறைய என்ன சொல்றது அதிக கொழுப்பாகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல் ஆகிடும்.
1: இப்போ நீங்கள் கொழுப்பு சத்தை பற்றி பேசுறதுனால நம்ம நிறைய பேர் இப்போ வந்து ஃபேட்ஸாக உடம்பு வந்து கொஞ்சம் பாடி ஃபேட் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபுட்ஸ்லாம் கூட இருக்கலாம். இவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற உணவு எதானும் இருக்கா? நான் இதை சாப்பிட்டா ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கலாம், அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வாக்கிங் யோகாஸ் இதெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா, அண்ட் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பண்ணுறது, இதனால் வந்து உடம்பு குண்டாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன ஃபுட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க நார்மலாக சாப்பிட்றது?
0: இல்லை நான் பொதுவாகவே வந்து இப்போ வர பண்ணுற மாதிரி வந்து ஹை ஃபே என்ன சொல்கிறது ஹை ப்ரோட்டீன் டயட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஐ கான்ட் அக்செப்ட்மா. பேலன்ஸ்டு டயட்டு நம்ம அந்த காலத்துலேருந்து படிச்சிருக்கோம் ஓகேயா. நம்ம வயசுக்கும் நம்மளை உடல் உழைப்புக்கும் நம்மளுடைய அதாவது மேலா ஃபீமேலா ஒரு சைல்டுனா என்ன ஏஜ் குரூப் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து அந்த உணவு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கலாம், இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கலாம், இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கணும், இவ்வளோ மினரல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. அதன்படி நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டாலே நல்லா இருப்போம். இப்போ வந்து ஓவர் வெயிட் ஆன பிறகு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடணும், அதை விட்டுட்டு ஜஸ்ட் பிகாஸ் தே லைக் இட் தே டென் டு ஈட் மோர், அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்றப்ப தான் நம்மளுக்கு வந்து அதிக உடல் எடை அதிக உழைப்பு இல்லாத லெத்தார்ஜிக்காக இருக்கிறது அந்த மாதிரிலாம் கரெக்டான அளவுக்கு ஒரு நாளைக்கு. இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு விட்டமின் சி எனக்கு கிடைச்சதா இல்லை, எவ்ரிபடி ஷுட் திங்க் இன்றைக்கி விட்டமின் சி இருந்தால் தான் இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும், நமக்கு இன்றைக்கி நிறைய இந்த வேலைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு உடம்புல வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பி காம்ப்ளெக்ஸ் கிடச்சதா, விட்டமின் ஏ கிடச்சதா, விட்டமின் டி வந்து இப்போ D3 குறைபாடு நிறைய பேருக்கு வருது, ஏன்னா சூரிய வழியில் போகிறது கிடையாது, ப்ளஸ் நிறைய அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது, ப்ளஸ் வந்து முதல்ல மாதிரி இல்லை ஏசிலேயே இருக்கும், வெயில் படுற மாதிரி வந்து ஜன்னல் திறந்து வைக்கிறதுக்கே நிறைய இடத்துல கிடையாது, இந்த மாதிரி வெளியில் போய் நடக்கிறது கிடையாது, ஓடி ஆடி விளையாடுறது கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குறைச்சிட்டு வந்தோம். அதனால நம்ம பண்ணுற தப்பு தான் நம்மளுக்கு அந்த டெஃபிஷியன்சி வரதுக்கு காரணம். அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் தெரியுங்களா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் வந்து நாங்கள் எல்லாம் குழந்தைங்களா இருக்கிறப்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு தோட்டத்தில் போய் விளையாடுங்கடான்னு சொல்லிடுவாங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க வைப்பாங்க ஒவ்வொருத்தராக ஒருத்தராக. அது மாதிரி விட்டமின் டி வேற எங்கேயுமே கிடைக்காது ஓகேயா. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே கிடையாது,
1: அவங்க வெளியில் விளையாடுமோ அந்த சூரிய ஒளியில் தன்னுடைய பாடி அப்சர்வ் ஆகும்.
0: எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இது பிறந்த குழந்தைய வந்து எண்ணெய் பூசிட்டு படுக்க வச்சிருவாங்க வெயில்ல, எனக்கு தெரிஞ்சு வித் மினிமம் கிளோத்ஸ். இப்போ அதெல்லாம் கிடையாது இல்லையம்மா, சின்ன வயசுலேருந்து டெஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சிருது, அந்த நல்ல பழக்கங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே
1: வருது. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா இப்போ பெரியவங்கன்னா மாத்திரை எடுத்துக்கிறோம் நம்ம, இப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்றது?
0: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முதல்ல துபாய் போயிருந்தப்போ ஒரு லேடி வந்து பேசினாங்க, 10 இயர்ஸ் தான் என் பையனுக்கு காலில் வந்து தேமல் தேமலாக வந்தது, கையில் தேமல் தேமலாக வந்தது, என்னன்னு தெரியல. அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறப்ப பார்த்துட்டு கண்டுபிடிச்சி சொன்னார், இட்ஸ் எ விட்டமின் டி டெஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் வந்து தே ஸ்டார்டட் கிவிங் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க ஒன்று வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம பாடியில் வந்து நல்லெண்ணெய் பூசிட்டு குடிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது இல்லையா, அந்த பழக்கம் திரும்ப வந்தாலும் ஓரளவுக்கு அந்த பாடிக்குள்ளே வந்து அது அப்சார்ப் ஆகும். நம்ம இப்போ எது நம்ம ஒரு மருந்து பூசுகிறோம் உள்ளே போகுது இல்லையா அந்த வலி குறையிறதுக்கு, அதே மாதிரி தான் ஆயில் பூசுகிறப்போ இட் கெட்ஸ் அப்சார்ப்ட் இன்ட்டு த ஸ்கின்னு அந்த அடுத்த லேயருக்கு அடுத்த லேயருக்கு போகிறப்ப தட் ஹெல்ப்ஸ் அலாட். தலை குளிக்கிறதுக்குள்ள நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதெல்லாமே புட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழக்கம் ஒரு காரணம். அடுத்ததாக வந்து குழந்தைங்க வந்து வெளியில் போய் விளையாடணும், வெளியில் போய் விளையாடுறதுங்கிற பழக்கமே இப்போ குறைச்சி போயிடுச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறது சோஷியல் மீடியா ஒரு பக்கம் இருக்குது, எல்லாருமே ஒரு டேப் வச்சுக்கிறாங்க இல்லைன்னா வந்து ஃபோனை வச்சுக்கிறாங்க, அதில் விளையாடுறாங்களே தவிர வெளியில் போய் விளையாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. அதை வந்து என்கரேஜ் பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்தே வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஓடி ஆடி வெளியில் விளையாடுறதை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணணும்.

0: அந்த ஒரு பழக்கம் வந்தால் ஓரளவுக்கு பண்ண முடியும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே யூ ட்ரை டு இன்க்ரீஸ். நம்ம பாடியில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம நடக்கிறது, வெயிலில் போகிறது, அதெல்லாமே நீங்கள் இங்கே தினம் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை 10 நிமிஷம் வெயிலில் உட்காருங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. யுவர் பாடி வில் கெட் D3ங்கிறாங்க. ஒரு லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த டெஃபிஷியன்சிலேருந்து நார்மல் லெவலுக்கு வந்த பிறகு யூ ட்ரை டு மெயின்டைன், டோன்ட் டேக் டேப்லெட்ஸ் கண்டினியூஸ்லி. திஸ் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங்.
1: அண்டு நிறைய பர்சன் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து 8 மணிக்கு போய் வெயிலில் உட்காருங்கிறாங்க, ஒருத்தங்க 10 மணிக்குன்றாங்க, ஒருத்தங்க ஈவினிங் 4 மணிக்குறாங்க. இது எதை எடுத்துக்கிறது, எது கரெக்டான டைம்?
0: ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் அந்த காலத்தில் வந்து ஏர்லி மார்னிங் வெயில் தான் பெஸ்ட்டு. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, அவங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து வெயிலே அவ்வளோவா இருக்காது. அவங்க 10 மணிக்கும் உட்காரலாம், 12 மணிக்கும் உட்காரலாம், 1 மணிக்கும் உட்காரலாம். நம்ம நாட்டில் வந்து ஏர்லி மார்னிங் தான் இஸ் த பெஸ்ட் பீரியட் என்ன கேட்டங்க எனக்கு.
1: ஏர்லி மார்னிங் என்ன டைம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க?
0: அப் டு 8 o'clock 9 o'clock.
1: ஓகே, அதுக்கு மேலே பண்ணக்கூடாது.
0: பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அப்படி
1: நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறோம்னா அப்போ வெயில் பட்டதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா?
0: இல்லை, வெயில் படணும், அதுதான். வித் மினிமம் கிளாத்ஸ் வெயில் படணும். அந்த பாரம்பரியமான அந்த காலத்துலேருந்து நம்ம வச்சிருந்த விஷயங்களை வந்து திரும்ப ரிவைவ் பண்ணாலே இது வராதுன்னு எனக்கு தோணுது.
1: கரெக்டு. அண்ட் இவ்வளோ அழகாக அந்த விட்டமின் டி பற்றி நம்மளுக்கு சொன்னீங்க, அவங்க டைமிங்கும் சொல்லிட்டீங்க, இப்போ ரொம்ப ஹாப்பி எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது நம்ம வந்து வாட்டர் அந்த இதுக்கு போயிடலாம். இப்போ வாட்டர் நம்ம வீட்டில் வந்து ஆர்ஓ பிளான்ஸ் இல்லைதெல்லாம் கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்டில் வந்து ஆர்ஓ பிளான்ட்டே போட்டுடுறாங்க. ஸோ எல்லா வீடுகளுக்குமே போயிடுது. இப்போது சின்ன ஃப்ளாட்டாக இருக்காங்க இல்லை ஒரு சிங்கிள் ஹவுஸாக இருந்ததுன்னா அவங்க கிச்சனுக்குள்ளேயே ஒரு ஆர்ஓ பிளான் இது மாதிரி போட்டுக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறாங்க. இதில் வந்து எது பெஸ்ட், இதுவும் பெஸ்ட்டா அதுவும் பெஸ்ட்டா, இல்லை ஆர்ஓ பிளான்ட்லேருந்து வழியாக வர தண்ணி பெஸ்ட்டா, இல்லைன்னா வெளியில் கடையிலேருந்து நம்ம வாங்குகிறோம் கேன் வாட்டர், எது பெஸ்ட்?
0: இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆர்ஓ வாட்டரே நல்லதில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தவிர்க்க முடியல, ஏன்னா வந்து ரிவர்லேருந்து வர வாட்டர் வந்து பொல்யூட்டடாக இருக்குது. அந்த மாதிரி வந்து ஆற்று தண்ணி, இந்த தண்ணி,
1: சோப்பு நுரையெல்லாம்,
0: கிணறு கிடையாது, கிணறு முதல் மாதிரி கிடையாது, ஃபிஷ்ஷு கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம வந்து தண்ணியே இல்லைங்கிறப்போ ஆர்வோக்கு போயிட்டோம். உள்ளேருந்து வந்து நிலத்தடி நீர் வர்றப்போ அதை வந்து அதில் நிறைய உப்புக்கள் இருக்கிறப்போ ஆர்வோ போகிறோம். ஓகே, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது ஆர்வோ அப்படிங்கிறது. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னால் என்ன ஆகும்னாக்க, நம்ம தண்ணியை வந்து அந்த இதுக்குள்ள போகிறப்போ அதில் இருக்கிற உப்பு வந்து பிரிக்கப்படுது. ஸோ வெளியில் கொஞ்சம் தண்ணி வரும் பாருங்கள், அதெல்லாம் வந்து உப்பு பிரிச்சப்பட்டு அதோட தண்ணி வந்துடும். அந்த உப்பு பிரிக்கப்படுறப்போ அதில் வந்து நல்லதை செய்யும் உப்புகளும் இருக்குது தண்ணியில். ஓகே, எல்லாமே கெடுதல் செய்யும் சொல்ல முடியாது, நல்லதை செய்யும் உப்பும் இருக்குது, அதுவும் சேர்த்து வெளியேற்றப்படும். அது வந்து அந்த மாதிரி கரெக்டாக பிரிக்க வராது. நம்மளுக்கு வந்து உப்பு பிரிக்கும் அவ்வளோதானே தவிர விதவிதமான மினரல் நிறைய மினரல்ஸ் லீச் அவுட் ஆகிடும். இது வந்து எனக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் மேடம், நான் சொன்னால் வந்து யாருக்குமே புரியாது, ஆனால் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து பாருங்கள். அவர் சொன்ன ஒரு 15 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் வருஷம் கழித்து பாருங்கள், எல்லோரும் ஆடி ஆடி நடப்பாங்க, தாங்கி தாங்கி நடப்பாங்க, காலில் வந்து பலம் இல்லாமல் போயிடும், உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் லெவல் குறைஞ்சி போயிடும். அவங்க மாத்திரை லெவலில் எடுத்துக்கிட்டால் கூட வந்து பாடியில் வந்து போன்ஸ் குலர் வந்து அப்சார்ப் ஆகிறது குறைஞ்சி போயிடும் பிகாஸ் ஆஃப் அந்த ஆர்வோ தானே. அதே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்வோ தண்ணியே இருக்காது, ஆடட் மினரல்ஸ்னு போட்டிருப்பாங்க. You should buy a bottle வாங்கினீங்கன்னாக்க they drink added minerals. அதில் வந்து என்ன மினரல்ஸ் போயிடுச்சோ அந்த மினரல்ஸை வந்து ஆட் பண்ணிட்டு அவங்க தேவா குடிக்கிறாங்க. நம்ம நாட்டில் அந்த அவேர்னஸ்ஸே கிடையாது. இங்கே வந்து ஆடட் மினரல்ஸ்னு இருக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வென் யூ பை வாட்டர் ஆடட் மினரல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து ஆர்வாங்கன்னா ரொம்ப பியூரிஃபைடு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கள் வீட்டில் வந்து ஆர்வாவே வேண்டாம், அதாவது ரெகுலராக அந்த கார்பன் ஃபில்டரு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, எனக்கு அதுவே போகிறோம் சொல்லிட்டு அது மாதிரி வைத்தேன். ஆனால் அதுலேயும் வந்து நம்ம வீட்டு போர்வெல்லேருந்து கனெக்ட் பண்ணுறப்போ, இப்போ நம்ம கார்பரேஷன் தண்ணியை வந்து பண்ணுறப்போ ஃபில்டர் பண்ணிட்டு வரதே வேறு, போர்வெல் தண்ணியை பண்ணுறப்போ நிறைய உப்பு சுவை இருக்கிற இடம் இருக்குது, கொஞ்சம் மீடியமாக உப்பு இருக்கும், அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது, மானிட்டர் இருக்குது, இதில் இவ்வளோ உப்பு இருக்கணும், இவ்வளோ இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு மேலே பர்சன்டேஜ் இருந்ததுனாக்கா தட் ஹேஸ் டு பி ஆர்வோ தான் போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வேறு வழி இல்லை, போடுறோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, நம்ம நீ ஆர்வோ வாட்டரை வச்சு சமைச்சா கூட வந்து சர்டன் திங்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்ல தண்ணி கிடைக்கிறப்ப நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். சின்ன சின்ன ஊரில் கூட வந்து அவேர்னஸ் கிடையாது, வில்லேஜில் இருக்கிறவங்க கூட ஓகே பாட்டில் தண்ணி தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தே திங்க்,
1: கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுறதுல
0: தட் இஸ் நாட் அது அந்த அவ்வளோ கரெக்டாக தோணலை. எல்லாருக்குமே அந்த மாதிரி டெஃபிஷியன்சி வர ஆரம்பிச்சிடுச்சு.
1: இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லா இடத்துலையுமே பார்வோ பிளான்ட்லாம் இருக்குது, இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? டேப்லேருந்து வரது ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி
0: முடியாது, ஏன்னா இன்ஃபெக்ஷன் லெவல் இஸ் வெரி ஹை.
1: ஆமாம், அப்போ
0: இந்த காலகட்டத்தில்
1: குடிக்கிறது
0: இல்லை, இந்த காலகட்டத்தில் தெர் இஸ் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் தெல் பி சஃபரிங் அலாட். நம்மளுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே முடியலனாக்க அவங்களுக்கு 30

0: முப்பத்தஞ்சு நாற்பதுலேயே முடியாமல் போயிடும். இதை இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுனாக்கா சின்ன வயசுலேயே முடியாமல் போயிடும். அது அந்த மாதிரி இருக்குது. வெளிநாட்டிலலாம் அந்த மாதிரி கிடையாது. வெளிநாட்டில் வந்து தே டேக் கேர் ஆஃப் த இது, வெறும் அருவா தண்ணி மாதிரி இருக்கிறதுல. இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா அருவா போட்டுட்டு கேனை பார்த்தாலே கழுவுறதே இல்லைம்மா. அந்த கேனே அவ்வளோ அழுக்கு மயமாக இருக்கும். அதே கேனை கொண்டு வந்து வைக்கிறாங்க, அதுலேயே எல்லோரும் குடிக்கிறாங்க, அதுலேயே எவ்வளோ இன்ஃபெக்ஷன் வரும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அவ்வளோ கிருமிகள் இருக்கும் போல தோணுது. பார்க்கவே பரிதாபமாக இருக்கு.
1: பட்டு இப்போ அதை வேறு என்ன பண்ணுறாங்க, ஆர்ஓ பிளான்ட்லேருந்து வர தண்ணியை வந்து நம்ம வீட்டில் கலெக்ட் பண்ணி சுட வைக்கிறோம். ஒரு கெட்டில் வச்சு சுட வைக்கிறது
0: இன்னும் போயிடும், இன்னும் போயிடும். பட் என்ன சொன்னால் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்காக அது உருவாக்கப்பட்டது. அதனால மினரல்ஸ் போயிடுது. இது வந்து எல்லாமே சொல்கிறது என்ன, எல்லாமே சேர்ந்து வந்துருச்சுமா. இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கிறோம். அதிகப்படியான ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு, தண்ணீருடைய லெவல் குறைஞ்சி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து அடுத்த அடுத்த என்ன சொல்கிறது, ஒரு 30-40 வருஷம் கழித்து தண்ணீரே இருக்குமா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால தான் வாட்டரை வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போயே சேவ் பண்ணுங்கள், நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேவ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க, அன்னெசரியாக இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி
1: சொல்லிட்டு
0: இருக்கோம்.
1: மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்தாதான் தண்ணி வரும்.
0: அந்த இது ஒரு அவேர்னஸ் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு கொண்டு வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுனாக்க அவங்க அடுத்த தலைமுறையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வழிவகுக்கும்னு சொல்லலாம்.

0: அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாரம்பரிய உணவுகள்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அந்த பாரம்பரிய அரிசிகளாகட்டும், சிறுதானியங்கள் வெரைட்டி, இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் இப்போ கொண்டு வராங்க. நிறைய அரிசி வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி மேம் வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க?
1: ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா. அதாவது ஒரு சிலர் எடுத்த முயற்சியினால தான் இந்த அளவுக்காவது நமக்கு வந்து அந்த அரிசி வகைகளை வந்து ரிவைவ் பண்ணி வந்திருக்கு. அவர் நம்மாழ்வார் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நம்ம நாட்டில் வந்து வந்து இந்த பசுமை புரட்சி வந்தப்போ தான் வந்து எல்லோருக்குமே வந்து ஒரே மாதிரி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து இருந்த அந்த பாரம்பரியமான வகைகள் எல்லாம் அழிஞ்சதுக்கும் அதுவும் ஒரு காரணம். ஆனால் அப்போ காலகட்டத்தில் என்ன தெரியுமா பண்ணாங்க, வேற்று நாட்டில் இருந்து அவங்க வந்து சீட்ஸ் விதையை வந்து நெல்லை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை விதைச்சிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அதில் என்ன பிரச்சனை தெரியுமா, அந்த நெல்லை வச்சுட்டு திரும்ப வந்து முளைக்க முடியாது. ஒரு ஒரு தடவையும் அவங்கக்கிட்ட வாங்கி ஆகணும்.
0: ஓகே
1: ஓகேங்களா. அந்த வாங்கின விதை தான் நம்ம விதைக்க முடியும். நம்ம இந்த நெல்லையை வந்து விதை நெல்லை மாதிரி எடுத்து வச்சுட்டு விதைக்க முடியாது, வராது. தே ஹவ் சேஞ்ச்டு தட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடந்த ஒரு விஷயம். அது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரியாது. இப்போ வந்து அந்த பாரம்பரிய நெல் வகைகளை பற்றி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நாட்டில் இல்லாத நெல் வகைகளை அப்போ ஒவ்வொன்றும் வாசிக்க இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குமா, அதில் அவ்வளோ பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ வர பாலிஷ்ட் ரைஸில் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து இப்போ நெல் விதைக்க கொடுக்குறாங்க இல்லையா, அதிலெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதோட கம்பேர் பண்ணுறப்போ அந்த அதனால் வந்து அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான வகை இருந்தது, அதில் இப்போ ஒரு 100 வகையாவது வந்து ரிவைவ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருக்கும் ஒரு தனி மனம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி டேஸ்ட் உண்டு. ஒரு லவ்லி புக்கு வச்சுருக்கேன், அந்த காலத்து ஒரு புக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாதம் பித்தம் கபம் நம்ம உடம்பு மூணாக பிரிச்சிருப்பாங்கல்ல, இதுக்கு இவங்க இதை எடுத்துக்கலாம். இந்த வாத உடம்பு இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம், பித்த உடம்பு இருக்கிறப்போ இதை எடுத்துக்கலாம், கப உடம்பு இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சூட்டபிள் உணவு பற்றியெல்லாம் இதிருக்காங்க. அதுலேயும் இந்த நெல் வகைகள் இதில் கூட வந்து எல்லா விதமான உணவுக்கும் வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க, யாருக்கு எது சூட் ஆகும் அதுதான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்து எல்லாருமே எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் நம்ம சித்தர்கள் கொடுத்துருக்காங்க
0: மேம். அது இப்போ நம்ம நம்மளுக்கு ஒத்துக்காத உணவை நம்ம எடுத்துக்கும் போது ஏதோ ஒரு கால் வலி ஏதோ ஒன்று காட்டுது இல்லையா,
1: அதான் இப்போ அலர்ஜின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கிறாங்க.
0: ஆமா,
1: ஒத்துக்காத உணவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்.
0: அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ எனக்கு இது ஒத்துக்குது ஒத்துக்காதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
1: இப்போ வந்து நிறைய வந்து என்ன சொல்ற டெஸ்ட் எல்லாம் வந்துருச்சு நம்மளுக்கு கண்டுபிடித்து. ஒன் நம்பர் ஒன், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் அலர்ஜி,
0: ஓகே,
1: அதாவது லாக்டோஸ் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளோட்டிங் ஃபீலிங், ஒரு மாதிரி ஹெவினஸ் இருக்கும், ப்ளோட்டிங்காக இருக்கும், அது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஒன்று ஜாஸ்தி ஆயிடுச்சு. க்ளூட்டன் அலர்ஜிஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ க்ளூட்டன் அலர்ஜினாக்கா கோதுமை அலர்ஜினால அலர்ஜினாக்கா நம்மளுக்கு அரிப்பு தான் அலர்ஜின்னு கிடையாது, நம்மளால வந்து என்ன சொல்கிறது அந்த கட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அவங்களால சீக்கிரமாக நல்லா ஜீரணமாகாது, வயிறு உபசம் ஆகிடும், கொஞ்சம் சாப்பிட்டாலே முடியாது, ஹெவினஸ் இருக்கும், அதுவே அது அலர்ஜி தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்குன்னு டெஸ்ட் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு எதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, அதை அவாய்ட் பண்ணாக்கா அப்புறம் சரியாயிடும்.
0: ஓகே, இந்த பாரம்பரிய அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி இல்லைனா நல்ல ப்ரௌன் கலர் இல்லை கருப்பு கலர், அது கவர்டாக இருக்குது, அந்த தோலோடு இருக்கிறதுன்னு சொல்கிறது. சில பாரம்பரிய அரிசியும் வெள்ளையாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இந்த குக்கிங் மெத்தட் வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ், ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு குக்கிங் டைம் இருக்குது. இவ்வளோ ஊற வைக்கணும் இல்லை ஓவர் நைட்டே ஊற வைக்கணும் அப்படின்னு.
1: கவுனி அரிசியெல்லாம் சொல்லுவாங்க இல்லை, சிகப்பரிசி கவுனி அரிசி,
0: கருப்பு கவுனி,
1: அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால வந்து ஒரு 6 to 8 hours அந்த மாதிரி ஊற வச்சா தான் குக்கிங் டைமும் அதிகமாகும். ஏன்னா அதில் இருக்கிற ஃபைபர் அந்த நல்ல ஹை ஃபைபர் கண்டென்ட், அதனால வந்து அது நல்லது அப்படிங்கிறதுனால வந்து சோக்கிங் டைம் அதிகம், குக்கிங் டைமும் அதிகம். அது அது அதுக்கு தகுந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ரைஸ்னுடைய அந்த திக்னஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அந்த காரணத்துக்காக தான் வந்து இந்த எல்லாம் பாலிஷ் பண்ணது, அப்புறம் குக்கர் வந்தது, வடிச்சது, அதெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி. பட்
0: அந்த ஒவ்வொரு அரிசிக்குமே ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குல்ல, ஊற வைக்கிற டைம்
1: இருக்கு.
0: அது எப்படி நம்மளுக்கு யார் சொல்லுவாங்க? இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நீங்கள் ரிசர்ச்

0: பண்ணி வச்சுருப்பீங்க. நம்மளா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனா எப்படி என்ன எப்படி நம்ம
1: அது பை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் அந்த அரிசி வைக்கல. ஆனால் அதுவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சிறுதானியம் அப்படிங்கிறப்ப வந்து மினிமம் 6 hours ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அந்த அந்த
0: வரகு சாமை சொல்கிறீங்களா
1: எல்லாமே இப்போ 6 hours ஊற வைங்க அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படின்னாக்க இப்போல்லாம் எல்லாம் சயின்டிஃபிக் அந்த ரிசர்ச் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஃபைபர் அந்த நார்ச்சத்து வந்து கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கிறதோ இல்லை சமைக்கிறதோ செய்கிறப்போ அந்த ப்ளோட்டிங் வந்து குறைவாக இருக்கும். அந்த எல்லாமே ஃபைபர் தானே. அந்த ஃபைபர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சாலியபிள் ஃபைபர் இன்சாலபிள் ஃபைபர் இன்சாலியபிள் ஃபைபர் அதாவது கரையும் தன்மை இருக்கிற நார்ச்சத்து கரையும் தன்மை இல்லாத நார்ச்சத்து ரெண்டுமே இருக்கும். அந்த ரெண்டுமே இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கரையும் தன்மை இல்லாத நார்ச்சத்து தான் வந்து அதிகம் இருந்ததுனாக்க நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது அது பழகாதவங்களுக்கு அது ஒரு ப்ளோட்டிங் அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. மற்ற ரைஸை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு இது திடீர்னு கொஞ்சமாக சாப்பிடாமல் நிறைய சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு தேவை கிடையாது. அதனால அந்த
0: ஹெவினஸ் ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி
1: அது மாதிரி வந்து ஒரு ஹெவினஸ் வந்துடும் அப்படி கிடையாது. நம்மளுக்கு அது அளவு குறைச்சி சாப்பிடணும். நம்ம தேவையான அளவு ஊற வைக்கணும், நல்லா வேக வைக்கணும், கரெக்டான எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடணும் அவ்வளோதான்.
0: அதுக்கும் வந்து குக்கிங் ஹவர்ஸ் அதாவது மினிட்ஸ் வந்து வேரி ஆகும் இல்லையா?
1: ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டைம் இருக்குது.
0: அது டைரக்ட் குக்கிங் தான் பண்ணணுமா இல்லை குக்கரில் வச்சு பண்ணலாமா?
1: பண்ணலாம், தப்புன்னு கிடையாது. டைரெக்டாக வடிக்கிறதும் பண்ணலாம். நம்மளுடைய குக்கிங் மெத்தட்
0: நம்ம மக்களுக்கு வந்து எப்படின்னா அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு குழம்போட சாம்பாரோட மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு அந்த ஒயிட் ரைஸோட சாப்பிட்ற ஒரு திருப்தி இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க.
1: அது வந்து
0: ஆனால் வெயிட் மட்டும் நல்லா லாஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளுடைய வெயிட்டை கம்மி பண்ணணும்னா அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் இது எப்படி வந்து இப்போ நானே சாப்பிட்ருக்கேன் எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா ஒத்துக்கல. ஆனா அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் யோசிப்பேன், சரி வேற கஞ்சி ஃபார்ம்ல குடிச்சிடலாம்.
1: அது பண்ணலாம், கஞ்சி பண்ணலாம், கஞ்சி கஞ்சி ஃபார்ம்ல குடிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து ஊற வச்சு அரைக்கிற தோசை வகைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நமக்கு இந்த மாதிரி முடியல அப்படின்னா இல்லைன்னா ஒரு சில வகைகளுக்கு வந்து லைட் ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா பல்வரைஸ் பண்ணலாம்.
0: சரி,
1: லேசாக வறுத்துட்டு அப்புறமா குருணியாக உடைச்சிங்கன்னா அது கொஞ்சம் தன்மை மாற்றப்படும், அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகும்.
0: இப்போ சிறுதானியங்கள் நம்ம சொன்னோம் அது மாதிரி கலக்க ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு அது சாப்பிட பிடிக்கலன்னு. இப்போ கஞ்சி வெரைட்டியாக இப்போ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அது மாதிரி கொடுத்து பழகிட்டோம்னா நல்லாயிருக்கும், அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணால் ஒரு சிம்பிளான கஞ்சி ஏதானும் ஒன்று சொல்லுங்களேன். இப்போ சிறுதானியங்கள் இப்போ பாரம்பரிய அரிசியும் சிறுதானியங்கள் அரிசியும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கஞ்சி அரைக்கலாமா இல்லை நார்மல் இந்த கேழ்வரகு அதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, சோளம் வெள்ளை சோளம் இதெல்லாம் போடும்போது அதோட சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி மிக்ஸ் பண்ணலாமா?
1: ஆக்சுவலி கஞ்சின்னு சொல்கிறப்ப ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேம்மா, எல்லோருக்கும் வந்து எல்லாமே ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து கடைகளில் பார்க்குறப்ப இதில் 15 variety இருக்குது, இதில் 25 variety இருக்குது, இட் இஸ் மோர் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2, 3, 4 variety இருந்தால் கூட அது ஒரு காம்பினேஷன், ஒரு பல்ஸ் அண்ட் அதாவது ஒரு லெக்யூம் அண்டு சீரியல் காம்பினேஷன் இருக்கிறப்போ அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும். தவிர எல்லாமே சேர்க்குறப்ப அது ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஓகே, அதில் ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத மாதிரி இருந்ததுனாக்க அவங்களுக்கு அந்த ப்ளோட்டிங் அந்த இதெல்லாம் வந்துடும். ஓவர் வெயிட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறப்ப. ஸோ காம்பினேஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் பாரம்பரியமாக நம்ம வீடுங்களில் அரைச்சிட்டு வந்த ஒரு கஞ்சி மாவுனாக்க வந்து கேழ்வரகு. தி பெஸ்ட் இஸ் கேழ்வரகு. ஓகேங்களா, கேழ்வரகு வந்து அந்த காலத்தில் மில்க் அலர்ஜி இருந்ததுன்னா கூட கேழ்வரகு பால் கேழ்வரகில் கஞ்சி கொடுத்து தான் வந்து குழந்தைங்களை வளர்த்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிடும் அந்த மாதிரி இருந்தது. அந்த காலத்துலையும் இருந்தது மில்க் அலர்ஜி, ஆனால் பிறக்கிற குழந்தைக்கே வந்துடும். அப்போ வந்து அந்த கேழ்வரகு கஞ்சி தான், அது வந்து முளைக்கட்டி அதுக்கப்புறமா அதை வந்து நாங்கள் வந்து வஸ்திரக்காயன்னு சொல்லுவோம், அதை வந்து லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து இது பண்ணுறது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 kilo அளவுக்கு வந்து கேழ்வரகு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முளை கட்டினது 200 gram கோதுமை, இன்னொரு 200 gram வந்து பொடிச்சக்கடலை, அதோடு வந்து பாசிப்பயிர் இருக்கு இல்லையா அது வறுத்தது, அது ஒரு 200 gram, அதோட வந்து ஒரு பாதாம் பருப்பு நம்ம இஷ்டம் ஒரு 50 gram அந்த மாதிரி. இட்ஸ் ஒரு இது ஒரு காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் எங்கள் வீடுங்களில் பெரியவங்க பண்ணிட்டு இருந்தது, என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் இதுதான் இருக்கும் ரெகுலராக. அதை வந்து என்ன சொன்னாங்க, இந்த முளை கட்டினதை வந்து லேசாக வறுத்துக்கணும், ஃபஸ்ட்டு நிழலில் காய வைக்கணும், அப்புறமா தான் வறுக்க முடியும். மழை வந்ததுக்கப்புறம் நிழலில் காய வைக்கணும், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸாக போட்டு தான் வறுப்பாங்க.
0: அந்த முளைக்கட்டுறதையும் கொஞ்சம் சொல்லி
1: அதுவும் சொல்கிறேன். அதை வறுத்துக்கணும். அதே மாதிரி மித்ததெல்லாம் வந்து தனியாக வறுத்துக்கணும், கோதுமை தனியாக, பாசிப்பயிர் தனியாக, உடச்சக்கல்ல அப்படியே போடலாம்.
0: இது வந்து எல்லாம் முளைக்கட்டணும்னு இல்லை, கோதுமை
1: அதெல்லாம் வேண்டாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியர் காம்பினேஷன். அதை வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எப்படி பண்ணுவாங்கனாக்க அது

0: பிரிச்சு காய்ச்சிறப்ப 6 மாதத்துக்கு ஒரு வாட்டிக்கு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அரைப்பாங்க. நிறைய அரைச்சி வச்சுருவாங்க. காலையில் எழுந்து அந்த கஞ்சியை வந்து காய்ச்சி வச்சுருவாங்க. குழந்தைங்களுக்குனாக்கா பாலும் சர்க்கரையும் போட்டு கொடுப்பாங்க, பெரியவங்களுக்குன்னா உப்பும் மோரும் போட்டு கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். அது அதில் வந்து ஏலக்காய் போட்டானாக்கா நம்ம ஸ்வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, பால் பால் அது போடலைனாக்கா நம்ம அது ரெகுலராக பண்ணிக்கலாம்.
1: கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடனான நேர்காணல் இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் திங்கட்கிழமை இன்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: உடன் உரையாடியவர் ஆர். லதா அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
4: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648, 0442498648.
3: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com. கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
5: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
5: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
5: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
5: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இரவு 9:30 அறிவியல் நேரம்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமு மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு

0: விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல்நினோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உரத் தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரித்து வருவதாக கூறிய அமைச்சர், இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஏதென்ஸை தலைமை இடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோர் மேல்முறையீடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கல் செய்யுமாறும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளையில் திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும், நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெறும் மாநாட்டின் 2வது நாளான இன்று 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் இன்று கலந்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழக் குழு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்கள்

0: நேராக சமர்ப்பித்தனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னை ஈகாட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் வருகிற 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நாகை மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக நடைபெற உள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் பொதுமக்கள் கோடை மழை உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு கூறும் நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் நாட்களில் இடி மற்றும் மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் இருப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறியுள்ளார். பொதுமக்கள் அவ்வப்போது வானிலை எச்சரிக்கைகளையும் TN Alert மொபைல் செயலியையும் பின்பற்றி கோடை மழை உயிரிழப்புகளை தடுக்க அரசு கூறும் வழிகாட்டும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த June 15 முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தனர். நேற்று முதல் தூத்துக்குடியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடலில் சீற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 300 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளிய மரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய தலைமை எழுத்தர் திரு ராமமூர்த்தி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மத்திய பிரதேசம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நீலகிரி, மதுரை, திருச்சி வானொலி நிலையங்களில் 35 ஆண்டுகாலம் அவர் பணியாற்றியுள்ளார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனீத் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். BE, BTEC உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி. நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
1: அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நம்ம குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது 6 to 60 வரைன்னு கூட சொல்ல முடியாது, இதுல பிறந்த நாள்ல இருந்து கடைசி நாள் வரை நம் எல்லாரையும் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எப்ப வேணா வரும், எந்த விஷயத்தினால வேணா வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஜுரம். சாதாரணமாவே இந்த ஜுரம் வந்துட்டா உடனடியா பக்கத்துல மெடிக்கல்ல இருந்து மாத்திரை வாங்கி போடுறதுன்ற ஒரு தப்பான பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஒரு நல்ல மருத்துவருடைய

0: பரிந்துரையோடு மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆயுர்வேதத்தில் இந்த ஜுரத்துக்கு பலவிதமான பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கு, காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் உங்களுடைய அக்னி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய செரிமான ஒரு சக்தி. எதை கொடுத்தாலும், கல்ல கொடுத்தாலும் ஜெரிச்சிருவேன் அப்படின்னு இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக இந்த ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக மிக கம்மி. இந்த ஜுரம் வரும்போது என்ன ஆகும், ஆயுர்வேதத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் உடல் சூடை மட்டும் சொல்லவில்லை, சந்தாபோ தேக மானசகா என்று சொல்கிறார்கள். அதாவது மனதிலும் இந்த ஒரு சந்தாபம் இருக்கும், அதாவது வந்து ஒரு எரிச்சல் இருக்கும். யாரும் வந்து ஜுரம் வந்துட்ட உடனே அப்படியே குதிக்க போறது இல்லையா, சந்தோஷத்துல குதிக்க போறது இல்ல, ஒரு எரிச்சல் இருக்கும் எப்பவுமே. அதையும் குணப்படுத்துவதற்கு ஆயுர்வேதத்தில் மருந்துகள் உள்ளன. இதுல வந்து உடம்பு சூடு நீங்க தெர்மாமீட்டர் வச்சு பாத்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல இருந்ததுன்னா அது ஜுரமாக எடுத்துக்கொள்ளப்படலாம். 99க்கு மேல போனாதான் அது ஜுரமா எடுத்துக்கணும். அதே மாதிரி 37 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருந்ததுனாலும் ஒருவேளை ஜுரம் இருக்குமோ அப்படின்னு பார்க்கலாம். இதுல உடல் வலி, மற்ற சளி தொல்லைகள், மற்ற நோய் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய நோய் தொற்றுகள், இவன் நிறைய மன உளைச்சல் இருந்தா கூட சில பேருக்கு ஜுரம் வந்துடும். சில பேருக்கு இந்த கரெக்டா இந்த மாதவிடாய் சமயத்துல ஜுரம் வந்துடும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக, ஒரு வீட்டு வைத்தியமாக நீங்க செய்யக்கூடியது, வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு 6 சரக்குகளை வச்சு மிக எளிதில் மருந்து தயாரிக்கலாம், கஷாயம் தயாரிக்கலாம். இந்த கஷாயத்தை ஒரு முறை போட்டு வைத்துக் கொண்டால் 24 மணி நேரம் வைக்கலாம். அதனால காலையில கிளம்புற சமயத்துல தான் போடணும்னு அவசியம் இல்ல, நைட் போட்டு வச்சுட்டு நீங்க காலையில கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு, ஜீரகம், ஓமம், துளசி, வெத்தலை, வேப்பலை, ஒரு 4 இல்ல 5 கருப்பு மிளகுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஓமம், 10 துளசி, 2 காம்பு கிள்ளிய வெற்றிலைகள், 10 வேப்பிலைகள். இது எல்லாத்தையும் மிக்சியில ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஒரு கல்கம் போல, ஒரு துவையல் போல எடுத்துக்கொண்டு அதுக்கு 2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கண்டிப்பாக காய்ச்சி 1 டம்ளராக குறைத்து அந்த 1 டம்ளர் கஷாயத்தை காலை 1/2 டம்ளரும் மாலையில் 1/2 டம்ளரும் உட்கொள்ளுங்கள். எந்த விதமான ஜுரமாக இருந்தாலும் இது நல்லபடியாக உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். இதை தவிர நீங்கள் வீட்டிலேயே சாப்பிடக்கூடிய உட்கொள்ளக்கூடிய மருந்துகள் ஜுரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதத்தில் பற்பல மருந்துகள் இருக்கின்றன. மிக எளிதாக நீங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய மருந்துகள் அமிர்தோத்தரம் கஷாயம், அல்லது மகா சுதர்சன குளிகா இல்லனா டேப்லெட், வெட்டுமாறன் குளிகா, இந்த மாதிரியான மருந்துகளை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். ஜுரம் வந்தால் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை அணுகி உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ளலாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி. நேரம் 2:34. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உன்னிமேனன் பாடியுள்ள பாடல் படம் காதலர் தினம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேரம் 2:40:15.
3: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நாட்டிய சாஸ்திரே சதுர்வித அபிநயா உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் டாக்டர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள்.
4: நாட்டியசாஸ்திரே சதுர்வித அபிநய. நாட்டியத்தின் எல்லா அம்சங்களும் சிவனிடமிருந்தே வந்துள்ளன. ஆங்கிகம் புவனம் யஸ்ய வாச்சிகம் சர்வவாங்மயம் ஆஹாரியம் சந்திரதாராதி தம் நமசாத்விகம் சிவம். ஈசனின் ஒவ்வொரு அசைவும் ஆங்கிகம், ஈசனின் ஒவ்வொரு சொல்லும் வாச்சிகம், ஈசன் தொடுகின்ற ஒவ்வொரு பொருளும் ஆகாரியம், ஈசனின் அருளால் நாம் உணரும் ஒவ்வொரு உணர்வும் சாத்விகம். சம்ஸ்கிருத நாடகத்தை பரத முனிவர் நாட்டியசாஸ்திரத்தின் முதல் அத்தியாயத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கையுடன் வரையுறுத்துகிறார். த்ரைலோக்கியவாச சர்வஸ்ய நாட்டியம் பாவானு கீர்த்தனம். நாடகம் என்பது மூன்று உலகங்களின் அனைத்து நிலைகளின் பிரதிநிதித்துவம். அப்படியானால் நாட்டியம் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது இருப்பின் கண்ணாடி. காலம் மற்றும் இடமெங்கும் மனிதர்கள் அனுபவிக்கும் பல்வேறு நிலைகள் மற்றும் உணர்வுகளின் ஒரு நாடக பிரதிபலிப்பு. இது வாழ்க்கையின் வெளிப்பாட்டுகளை அதன் இன்பங்கள்,

துயரங்கள், மோதல்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் மேடையில் மீண்டும் உருவாக்குகிறது. தசரூபகம் சம்ஸ்கிருத நாடகத்தை ரூபா என்று குறிப்பிடுகிறது, அதாவது ஒரு புலப்படும் வடிவம். சாகித்ய தர்ப்பணம் நாட்டியத்தை திருஷ்ய காவ்யா என்று வரையுறுத்துகிறது, பார்க்க வேண்டிய ஒரு இலக்கிய படைப்பு. அதனுடன் நாம் சேர்க்கலாம் ஸ்ரவ்ய காவ்யம். ஸ்ரவ்ய காவ்யா ஆகவும் நாட்டியம் உள்ளது, அதாவது கேட்கப்பட வேண்டியது. ஆகையால் நாட்டியம் திருஷ்யம் மற்றும் ஸ்ரவ்யம் இரண்டும் ஆகும். இது நடிப்பின் மூலம் உயிர் பெறுகிறது. ஆனால் இவை அனைத்தின் நோக்கம் என்ன? அதுதான் ரசா. நாட்டிய அனுபவத்திற்குள் இருப்பவர்களுக்கு ஓர் அழகிய சுவை அல்லது உணர்ச்சி சாரம். ரசா சமஸ்கிருத நாடகத்தின் ஆன்மா. மேடையில் சித்தரிக்கப்படும் உணர்ச்சி நிலைகளை நாட்டியசாஸ்திரம் பாவங்கள் என்று அழைப்பதை பார்வையாளர்கள் சுவைக்கும் அனுபவமே இது. இந்த பாவங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு பெறப்படும் போது ரசமாக அழகிய உணர்வுகளாக மாறும். பரத முனிவர் சொல்கிறார், நஹி ரசாதிருதே கஷ்சிதர்த்த பிரவர்த்ததே. ரசம் இல்லாமல் நாடகத்தில் எதுவும் அர்த்தப்படுத்தப்படுவதில்லை. பரத முனிவரின் நாட்டியசாஸ்திரத்தில் 8 ரசங்கள் வர்ணிக்கப்பட்டுள்ளன. ஷிங்காரம், ஹாஸ்யம், கருணை, ரௌத்ரம், வீரம், பயானகம், பீபத்ச, அத்புதம். பின்னர் அபினவகுப்தர் தனது அபினவ பாரதியில் சாந்த ரசத்தை சேர்த்துள்ளார். இந்த ரசம் மேடையில் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? அபிநயத்தின் மூலம், வெளிப்பாட்டின் கலை. அபிநயார்த்தோ அனுபந்தியா சப்தார்த்தோ அபிஹிஸ்திதா. அபிநயம் என்பது அதன் உண்மையான பொருளை வெளிப்படுத்தி கலையை கொண்டு செல்லும் ஒரு செயலாகும். அபிநயம் என்ற சொல் அபி நோக்கம் மற்றும் நீ கொண்டு செல்ல என்பதிலிருந்து உருவானது. இது நோக்கிக் கொண்டு செல்வது என்று பொருள்படும். இலக்கிய படைப்பின் அர்த்தத்தை பார்வையாளர்களிடம் கொண்டு செல்வதே அபிநயம். இது 4 வகையான வெளிப்பாடுகள் மூலம் செயல்படுகிறது. ஆங்கிகாபிநயம் உடலின் மூலம், வாச்சிகாபிநயம் குரல் மற்றும் ஒலியின் மூலம், ஆகாரியாபிநயம் ஆடை மற்றும் மேடை வடிவமைப்பின் மூலம், சாத்விகாபிநயம் உள்ளார்ந்த உணர்ச்சி மூலம். இந்த 4 வகைகளும் அனைத்து நாடக நிகழ்ச்சிகளின் அடித்தளத்தை உருவாக்குகின்றன. செய்கை, சொல், அலங்காரம் மற்றும் உள் உணர்வுகளில் ஒரு நுட்பமான தொகுப்பு. ஆகவே சம்ஸ்கிருத நாட்டிய வெளிப்பாடு ஒரு எழுதப்பட்ட நாடகத்தை விட அதிகம் என்பதை நாம் காண்கிறோம். இது ஒரு முழுமையான அழகிய அனுபவம். நாடக ஆசிரியரின் பார்வையிலிருந்து பிறந்து நடிகரால் வடிவமைக்கப்பட்டு நாட்டியத்தின் விஞ்ஞானம், அபிநயத்தின் மொழி மற்றும் ரசத்தின் நிறைவு மூலம் உயிர் பெறுகிறது. இப்போது நாம் அபிநயத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் அழகாக செல்வோம். இவை கலைஞர்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட கருவிகள் அல்ல. நாம் அனைவரும் நம் அன்றாட வாழ்வில் வெளிப்படுத்தவும் தொடர்பு கொள்ளவும் ஒருவருடன் ஒருவர் இணைந்து செயல்படவும் பயன்படுத்தும் நுட்பங்கள் இவை. முதலில் ஆரம்பிப்போம் ஆங்கிக அபிநயம், உடல் சார்ந்த தொடர்பு. இது சைகைகள், நிலைகள், முகபாவங்கள் மற்றும் அசைவுகளை உள்ளடக்கியது. பாரம்பரிய நாட்டியத்தில் உடல் நுட்பமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கங்கள், முக்கிய உறுப்புகள், தலை, கைகள், இடுப்பு, கால்கள் போல். உப அங்கங்கள், நுட்பமான அம்சங்கள், கண்கள், புருவங்கள், உதடுகள், கன்னங்கள் போல். பிரதி அங்கங்கள், இடைப்பட்ட பாகங்கள், தோள்கள், கைகள் போல். இவை மூலம் தகவல் தொடர்பு நிகழ்கிறது. ஒரு பார்வை, ஒரு தலையின் சாய்வு, தோளின் அசைவு, ஒவ்வொன்றும் அதன் சொந்த மொழியை பேசுகின்றன. ஒவ்வொரு செயலும் மற்றொன்றிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. அதனால்தான் இவ்வித்தியாசங்களே பேதம் என அழைக்கப்படுகின்றன. உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் தனித்தனி பேதங்கள் உள்ளன. உதாரணத்திற்காக சிரோபேதம் தலையின் இயக்கங்கள், கிரீவா பேதம் கழுத்தின் இயக்கங்கள் போன்றவை. இவை அனைத்தும் நந்திகேஸ்வரரால் எழுதி

எழுதப்பட்ட அபிநய தர்ப்பணத்தில் அழகாக விளக்கப்பட்டுள்ளன. மேலும் தேவர்கள், அசுரர்கள், மரங்கள், நீரியல் ஜீவன்கள், நிலத்தில் நடமாடும் உயிரினங்கள் போன்ற பலவிதமான உயிரினங்களுக்கு என்று தனித்தனி கை அசைவுகள் மற்றும் இயக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நம் நாடகக்கலையில் உள்ள வெளிப்பாட்டின் விஞ்ஞானபூர்வமான அமைப்பை விளக்குகின்றன. இரண்டாவது, வாச்சிக அபிநயம், வாய்மொழி மற்றும் குரல் சார்ந்த தொடர்பு. இது நாம் என்ன சொல்கிறோம் என்பது மட்டுமல்ல, நாம் அதை எப்படி சொல்கிறோம் என்பதும் தான். வாச்சிகா நான்கு முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியது. ஷப்தா, சொல், சொல்லப்படும் விஷயத்தின் நேரடி உள்ளடக்கம். ஸ்வரா, இசையின் சுருதி அல்லது ஏற்ற இறக்கம். காக்கு, உணர்வுகளை வெளிப்படுத்தும் தொனி குரல் பதிவு. சரி என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம், அன்புடன் சொல்லலாம் சரி, பிறகு தயக்கத்துடன் சரி, பிறகு அலட்சியத்துடன் சரி. அதே சொல் மூன்று அர்த்தங்கள், அதுதான் காக்கு. ஸ்தானா, சூழலை பொறுத்து பயன்படுத்தும் குரல் பதிவு. ஸ்தானா என்பது குரல் அமைப்பை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக, தூரத்திலிருந்து அழைப்பதற்கு ஒரு உயர்பதிவு தேவைப்படும், அதே நேரத்தில் நெருக்கமாக பேசுவதற்கு மென்மை தேவைப்படும். அப்புறம் மௌனம், நாட்டியத்தின் ஒரு ஆழமான உண்மை இது. மௌனம் பேசுகிறது. ஒரு நிகழ்ச்சியில் ஒலியின்மை வியப்பு, பக்தி, அமைதி, தெய்வீகத்தை கூட இவ்வாறு வெளிப்படுத்த முடியும். உதாரணத்திற்காக, ஒரு முனிவர் மேடைக்கு வரும்போது ஒரு ஒற்றை தம்பூரா ஸ்ருதி போதும், வார்த்தைகள் இல்லை, மெல்லிசை இல்லை, அவர் இருப்பு மட்டுமே. மூன்றாவது, ஆகாரிய அபிநயம், காட்சி மற்றும் புறத்தொடர்பு. இது உள்ளடக்கியது வஸ்திரம், வேஷம், ஆடை மற்றும் உடை, அலங்காரம், ஆபரணங்கள் மற்றும் குறியீட்டு அலங்காரம், அங்க ரச்சனா, ஒப்பனை, புஸ்தா, மூட்டுகள் மற்றும் துணைப்பொருட்கள், சஜ்ஜீவா, உயிருள்ள உயிரினங்கள் அல்லது குறியீட்டு கதாபாத்திரங்களின் சேர்க்கை. யாராவது திருமண உடையில் நடந்து வரும் தருணத்தில் அவர்கள் பேசுவதற்கு முன்பே அவர்களின் சூழலை நாம் புரிந்து கொள்கிறோம். நாட்டியத்தில் காட்சி குறிப்புகள் உணர்ச்சி தயாரிப்பின் ஒரு பகுதியாகும். அவை ரசம் வெளிப்படுத்தக்கூடிய உலகத்தை உருவாக்குகின்றன. நான்காவது, சாத்விக அபிநயம், உள்ளார்ந்த உணர்ச்சி தொடர்பு. இது அனைத்திலும் மிகவும் நுட்பமானது. நடிப்பிலிருந்து அல்ல, ஆழமான உள்ளார்ந்த அனுபவத்திலிருந்து பிறக்கும் தன்னிச்சையான உணர்ச்சி பூர்வமான பிரதிபலிப்பு. எட்டு சாத்விக பாவங்கள் நாட்டிய சாஸ்திரத்தில் கூறுகிறது. ஸ்தம்பா, திகைத்த அசையாமை. ஸ்வேதா, வியர்த்தல். ரோமாஞ்சா, மெய்சிலிர்த்தல். ஸ்வரபங்கா, குரல் உடைதல். வேபது, நடுக்கம். வைவர்ண்யா, நிறம் அல்லது நிறத்தில் மாற்றம். அஸ்ரு, கண்ணீர். பிரளயா, மயக்கம். இவை கலைஞர் தருணத்தில் உணர்ச்சி பூர்வமான உண்மைக்குள் முழுமையாக மூழ்கி இருக்கும் போது எழுகின்றன. இவற்றை போலியாக செய்ய முடியாது, அவை தானாகவே வெளிப்படும். இந்த நான்கு விதமான அபிநயம் ஒன்றிணையும் போது நாட்டியத்தின் சாரம் அடைகிறோம். ரசா, அழகியல் அனுபவம். ரசா எப்படி உருவாகப்படுகிறது? இந்த நுட்பமான ஒன்றிணைப்பின் மூலம். விபாவ, காரணம் அல்லது தூண்டுதல், ஒரு சூழ்நிலை அல்லது உறவு போன்றவை. அனுபாவ, வெளிப்புற எதிர்வினை, ஒரு புன்னகை அல்லது கண்ணீர் போன்றவை. வியபிச்சாரி பாவ, தற்காலிக உணர்ச்சிகள், கவலை, பொறாமை, வியப்பு அல்லது வெட்கம் போன்றவை. இந்த மூன்று கூறுகளும் அபிநயம் என்ற கலன் வழியாக நகர்ந்து சுவையை, உணர்ச்சி சாரத்தை கொண்டு வருகின்றன. ரசா கலைஞரிடம் மட்டும் நிலைத்திருக்கவில்லை, அதை பெறுவரிடமே பிறக்கிறது. சஹ்ருதயா, ரசனை உள்ளவர், அனுதாபமுள்ள இதயம். சஹ்ருதயா ஒரு செயலற்ற பார்வையாளர் மட்டுமல்ல, அவர்கள் அனுபவத்தின் இணை உருவாக்குனர். தகவல் தொடர்பு சரியாக இருக்கும்போது, அபிநயம் உண்மையாக இருக்கும்போது, நடன கலைஞரோ

0: பார்வையாளரோ இல்லை, ரசா மட்டுமே உள்ளது. இதயங்களுக்கு இடையில் பகிரப்பட்ட அழகிய துடிப்பு. அந்த தருணத்தில் நாட்டியம் நடிப்பை கடந்து விடுகிறது. அது இருப்பாகிறது, அது வாழ்க்கையாகிறது. நன்றி, வணக்கம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாட்டிய சாஸ்திரே சதுர்வித அபிநயா. உரை வழங்கியவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் டாக்டர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்களில் ஒன்றா பூமி இருக்கலாம். ஆனால் அந்த கோளுக்குள்ளே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, ஆலக்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உபாசி, சோலையாறு, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, விண்ட்வர்த், அவலாஞ்சி, பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ஹாரிசன், குடலூர் பஜார், மேல்குடலூர், வெட்டிக்காடு, குண்டேரிப்பள்ளம், சிவலோகம், உட்பிரையர், காக்காச்சி, பேராவூரணி, நடுவட்டம், டானிஷ்பெட், ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர், கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடக்கு வங்க கடற்பகுதி

பரப்பில் தெற்கு வங்கதேசத்தை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 1.5 முதல் 5.8 கிலோமீட்டருக்கு இடைப்பகுதியில் உருவானது. இதன் விளைவாக வரும் 3 அன்று வடமேற்கு வங்க கடற்பரப்பில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வடகடலோர தமிழ்நாட்டில் குமரி கடற்பரப்பை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பற்றிய அறிவிப்பு. பலத்த காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 2 அன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 3 அன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 4 அன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி வரும் 4 வரை இடிமின்னலுடன் புழுதி காற்று வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்பு உண்டு. இன்று தொடங்கி வரும் 4 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. இயல்பையொட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு சில இடங்களில் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

0: உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குறளமுதம் கேட்போமா?
1: இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து.
2: முள்மரம் இளையதாக இருக்கும் போது வெட்டி அழித்து விட வேண்டும். பின்னர் முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளையே அது பதம் பார்த்து விடும். குறள் 879 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து.
2: முள்மரம் இளையதாக இருக்கும் போது வெட்டி அழித்து விட வேண்டும். பின்னர் முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளையே அது பதம் பார்த்து விடும். குறள் 879 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
0: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதல் பாடல் விஷ்ணு படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் அருண்மொழி, சித்ரா.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: பிரச்சனைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைகானத்தில் அடுத்து திருமூர்த்தி படத்திற்காக ஒலிப்பது எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்கள்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிப்பது ராசையா படப்பாடல். பாடலை பாடியிருப்போர் எஸ் வி பாலசுப்ரமணியம், அருண்மொழி குழுவினர்.
2: மாணிக்கல்லு, மரகத கல்லு, கோமளக்கல்லு, கோமேதகல்லு, பச்சை கல்லு, பவளக்கல்லு, ரத்தினக்கல்லு, வைரக்கல்லு, அப்பன் சொல்லு, ஆத்தா சொல்லு, மச்சான் சொல்லு, மாமன் சொல்லு, ஆச்சி சொல்லு, பேச்சு சொல்லு, ஒன் சொல்லு, என் சொல்லு, பொங்கல், செங்கல், பிக்கல், வைக்கல், திக்கல், முக்கல்,
3: திண்டுக்கல்லு, திண்டுக்கல்லு, குண்டு மடி, சம்பா நெல்லு, போதுமடி, ஒத்த சொல்லு.

K-I-S-S miss. Give me a K-I-S-S kiss. K-I-S-S miss. Give me a K-I-S-S kiss.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நாளை காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். நேயர்களே, மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸின் தரைவழி ஒலிபரப்பில் மாலை 6:40 101.4 ரெயின்போ பண்பலையின் தரைவழி ஒலிபரப்பில் மாலை 6:30 லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். மத்திய 720 கிலோஹெர்ட்ஸின் மொபைல் ஆப்பில் மாலை 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா, 7:25 பண்ணைச்செய்தி, 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 5ஆம் பகுதி, செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் இதுகுறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம், இதில் பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யாஸ்ரீ அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவார். 100.1 FM கோல்டில் இரவு 7:10 சிறுவர் சோலையில் முதியோர் நலம் காப்போம் உரை வழங்குபவர் எஸ் பிரணயா, சங்கீதம் சந்தோஷம் எஸ் ஸ்ரத்தா, பாட்டு நீதிக்கதைகள் சொல்பவர் அக்ஷரா வைத்தியநாதன், இந்திய பொருளாதாரத்தின் விடியல் PV நரசிம்மராவ் குறித்த உரை வழங்குபவர் எஸ் ஷ்ரவன், 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன் இரு நிகழ்ச்சிகளும் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். நாளைய நிகழ்ச்சிகள் மத்தியாலே 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள், 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. இதில் 4 அறிவோம் இந்தோ சார்சனிக் கட்டடக்கலை, எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி, தமிழமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், 7:35 உங்கள் கவனத்திற்கு வன மகோத்சவ் வாரம் குறித்த சிற்றுரை, 7:45 நகர்வலத்தில் இன்றைய இளைஞர்களின் தூக்கமின்மை பிரச்சினைகள் வர்ஷினி ரகு எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 9 மணிக்கு அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை, கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29.1 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 65%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், பதிவான மழை அளவு 3.8 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 100%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை

0: defeated Netherlands 3-2 on penalties after a thrilling 1-1 draw in Guadalupe, Mexico. Tonight, Ivory Coast will take on Norway in Texas, United States. The match is scheduled to begin at 10:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: தன்னுடைய புத்திரனான மதுராந்தகனிடம் தன்னை பற்றிய கதையை அவனுடைய தாயார் செம்பியன் மாதேவி செப்பிக் கொண்டிருந்தாள்.
1: நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்தபோது இரண்டொரு தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய். கோச்செங்கட் சோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த 64 ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உன்னுடைய பாட்டனார் என்னுடைய தந்தை மழபாடியில் பெரிய குடித்தனக்காரர். எங்கள் குலம் தொன்மையானது. ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாயிருந்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குன்றியிருந்தது. சிறுபெண்ணாயிருந்தபோது அதை பற்றியெல்லாம் நான் குறைப்படவில்லை. என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜப் பெருமான் மீது சென்றிருந்தது. மழபாடியின் சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு வரலாற்றை ஒரு பெரியவர் நான் குழந்தையாயிருந்தபோது எனக்குச் சொன்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது சீடர்களுடனே எங்களூர் பக்கமாக போய்க் கொண்டிருந்தார். மழபாடி சிவாலயத்தைச் சுற்றி செழித்து வளர்ந்து கொத்து கொத்தாக பூத்து குலுங்கிய கொன்னை மரங்கள் ஆலயத்தை மறைத்திருந்தனவாம். ஆகையால் கோயிலை கவனியாமல் சுந்தரர் சென்றாராம். சுந்தரம், என்னை மறந்தாயோ என்ற குரல் அவர் காதில் கேட்டதாம். சுந்தரர் சுற்றும் முற்றும் பார்த்து யாராவது ஏதேனும் சொன்னீர்களா என்று கேட்டாராம். சீடர்கள் இல்லை என்றார்களாம். தங்கள் காதில் குரல் எதுவும் கேட்கவில்லை என்றும் சொன்னார்களாம். சுந்தரர் உடனே அருகில் ஏதாவது ஆலயம் மறைந்திருக்கிறதா என்று விசாரித்தாராம். கொன்னை மரங்களுக்கிடையில் மறைந்திருந்த மழபாடி திருக்கோவிலை கண்டுபிடித்து ஓடி வந்து இறைவன் சந்நிதியில் பொன்னார்மேனியனே என்ற பதிகத்தை பாடினாராம். இந்த வரலாற்றை கேட்டது முதற்கொண்டு மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்ற வரிகள் என் மனத்தில் பதிந்துவிட்டன. கோவிலுக்கு அடிக்கடி போவேன். நடராஜமூர்த்தியின் முன்னால் நின்று அந்த வரிகளை ஓயாது சொல்வேன். நாளாக ஆக என் உள்ளத்தில் மழபாடி இறைவர் குடிகொண்டு விட்டார். சிவபெருமானையே, நான் மணந்து கொள்ளப் போவதாக மனக்கோட்டை கட்டினேன். என்னை நான் உமையாகவும் பார்வதியாகவும் தட்சாயணியாகவும் எண்ணிக்கொள்வேன். அவர்கள் சிவபெருமானை பதியாக அடைவதற்கு தவம் செய்தது போல நானும் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வேன். யாராவது என் கல்யாணத்தை பற்றிய பேச்செடுத்தால் வெறுப்படைவேன். இவ்விதம் என் குழந்தை பருவம் சென்றது. மங்கை பருவத்தை அடைந்தபோது என் உள்ளம் சிவபெருமானுடைய பக்தியில் முன்னை விட அதிகமாக ஈடுபட்டது. வீட்டாரும் ஊராரும் என்னை பிச்சி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. வீட்டில் உண்டு உறங்கிய நேரம் போக மிச்சப்பொழுது எல்லாம் கோயிலிலேயே.

0: கழித்தேன். பூஜைக்குரிய மலர்களை பறித்து விதம் விதமாக மாலைகளை தொடுத்து நடராஜ பெருமானுக்கு அணியச் செய்து பார்த்து மகிழ்வேன். நெடுநேரம் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருப்பேன். இவ்விதம் ஒரு நாள் கண்ணை மூடிக்கொண்டு மனத்தில் இறைவனையே தியானித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கலகலவென்று சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தேன். என் எதிரே 5-6 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் முன்னால் நின்ற ஒருவர் மீது என் கண்களும் கருத்தும் சென்றன. நான் மனத்தில் தியானித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் தாமே தன் பரிவாரங்களுடன் என்னை ஆட்கொள்ள வந்துவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன். எழுந்து நின்று தலைகுனிந்து வணங்கி நின்றேன். என் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. இதை அவர் கவனித்திருக்க வேண்டும். இந்த பெண் யார்? இவள் ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு என் தந்தையின் குரல், இவள் என் மகள், பிஞ்சிலே படுத்தவளைப் போல இவளுக்கு இப்போது சிவபக்தி வந்துவிட்டது. ஓயாமல் இப்படி கோவிலில் வந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வதும் பதிகம் பாடுவதும் கண்ணீர் விடுவதுமாயிருக்கிறாள் என்று கூறிய மறுமொழி என் காதில் விழுந்தது. மறுபடி நான் நிமிர்ந்து பார்த்தபோது முன்னால் நின்றவர் சிவபெருமான் இல்லை என்றும் யாரோ அரச குலத்தவர் என்றும் தெரிந்து கொண்டேன். எனக்கு அவமானம் தாங்கவில்லை. அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் வீட்டை அடைந்தேன். ஆனால் என்னை ஆட்கொண்டவர் என்னை விடவில்லை. என் தந்தையுடன் எங்கள் வீட்டுக்கே வந்து விட்டார். மகனே, அவர்தான் என் கணவரும் உன் அருமை தந்தையுமாகிய கண்டராதித்த தேவர். இவ்விதம் கூறிவிட்டு பெரிய மகாராணி சிறிது நிறுத்தினார். பழைய நினைவுகள் அவருடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிகளை வருவித்தன. கண்ணை துடைத்துக் கொண்டு மறுபடியும் கூறினார்,
1: பிறகு உன் தந்தையை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டேன். அவர் சிறிது காலத்துக்கு முன்புதான் சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அது முதல் பற்பல சிவஸ்தலங்களுக்குச் சென்று ஆலய தரிசனம் செய்து வந்தார். அவருக்கு பிராயம் அப்போது 40 இருந்தது. இளம் வயதில் அவர் மணந்து கொண்டிருந்த மாதரசி காலமாகிவிட்டார். மறுபடி கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை. மீண்டும் மணம் புரிந்து கொள்வதில்லை என்று விரதம் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய புனித உள்ளம் இந்த பேதையை கண்டதினால் சலனமடைந்தது. என் தந்தையின் முன்னிலையில் என் விருப்பத்தை அவர் கேட்டார். நானோ சிவபெருமானே மனித உருவங்கொண்டு என்னை ஆட்கொள்ள வந்திருப்பதாக எண்ணி பரவசம் கொண்டிருந்தேன். அவரை மணந்து கொள்ள பூரண சம்மதம் என்பதை தெரிவித்தேன். எங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தது. அதன் பயனாக உன் பாட்டனார் இழந்திருந்த செல்வாக்கை மீண்டும் அடைந்து மழவரையர் என்ற பட்ட பெயரையும் பெற்றார். மகனே, எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்த பிறகு நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். சிவபெருமானுடைய திருப்பணிக்கே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதென்றும் இருவரும் மகப்பேற்றை விரும்புவதில்லை என்றும் தீர்மானித்திருந்தோம். அதற்கு ஓர் முக்கியமான காரணம் இருந்தது. குழந்தாய், இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் கனவிலும் கருதவில்லை. ஆயினும் அத்தகைய அவசியம் நேர்ந்து விட்டதனால் சொல்லுகிறேன். கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேள்.
2: இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி மீண்டும் ஒரு நெடுமூச்சு விட்டார். மதுராந்தகனும் உன்னை காட்டிலும் அதிக ஸ்ரத்தையுடன் காது கொடுத்து கேட்கத் தொடங்கினான். சிவபக்தியே உருவெடுத்தாற்போல் விளங்கிய மாதரசி செம்பியன் தேவி தொடர்ந்து கூறினார்,
1: மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது சோழராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழராஜ்யம் தெற்கே ஈழ நாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ணை நதி வரையிலும் பரவியது. ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன. ராவணேஸ்வரனுடைய மூல பல சைன்யத்

0: போல் இரட்டை மண்டலத்துப் படைகள் படையெடுத்து வந்தன. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்பு உவமையில்லாத படை வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்க புறப்பட்டார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேயர்களே, உண்பான் சுவைன்னு குறிப்பிடப்படுற நவரசங்களையும் இந்த வரலாற்று நெடுங்கதையில அமைச்சிருக்கார் கல்கியார். திருப்பாட்டு என்று சொல்லப்படும் சுந்தரரின் திருப்பதிகங்களிலும் இந்த சுவைகள் விரவி காணப்படுகின்றன. இப்ப இந்த பகுதியில இந்த சிந்தனை எழ காரணம், திருமழபாடிய பத்தி சொல்லும் போது செம்பியன் மாதேவியார் வெளிப்படுத்தும் பெருமித சுவை. திருவாரூர்ல ஈசன் அடியெடுத்து கொடுக்க தொண்டர்களின் பெருமையை தொகுத்து திருத்தொண்டர் தொகை பாடினார் சுந்தரர். அதற்கு திருநாரையூர் பொள்ளாப்பிள்ளையார் பொருள் கூறினார். அதை கேட்கும் பேறு பெற்றவர் சற்று முன் சபா மண்டபத்துக்கு எழுந்தருளியிருந்த நம்பியாண்டார் நம்பி. இதையொட்டி சில முக்கியமான குறிப்புகளை பார்த்துட்டு கதைக்கு திரும்புவோம். இந்த கதை நிகழ்ச்சிகளுக்கு காலத்தால் முற்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சமகாலத்தவர் நம்பியாண்டார் நம்பி, பிற்காலத்தவர் சேக்கிழார். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை நூல் நம்பியாண்டார் நம்பி அதை அந்தாதியாக வகைப்படுத்தினார். இது வகை நூல். இவ்விரண்டையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் செஞ்ச நூல் பெரிய புராணம். நல்லது, மாதேவடிகளின் பெருமிதம் மதுராந்தகருக்கு எப்படி புரியும்? இருந்தாலும் இறை பக்தியில ஈடுபட்டிருந்தவ இல்வாழ்க்கையில ஈர்க்கப்பட்ட வரலாறு. ஏறத்தாழ தன்னை போலத்தான் சிவபக்தி சிம்மாசன ஆசையா மாறிடுச்சே, ஆர்வம் மேலிட கேட்கிறான். அது மட்டுமா, அந்த நிமித்தக்காரன் சொன்னானே, பதிகம் பாடின அந்த பிள்ளையின் யோகத்தை போலவே தங்கள் யோகமும் சிவயோகம் ராஜயோகம் ரெண்டும் கலந்தது, ஆனா இன்னும் மேன்மையானதுன்னு. அதாவது வழியோட போற அந்த நம்பியை விட ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் விட மேன்மையானது என்னுடைய ஜாதகம், என்னுடைய யோகம். காழ்ப்புணர்ச்சி காரணமா எவரும் இதுவரை என்னிடம் சொல்லல. அதனால என்ன, என் பரம்பரையின் சிறப்பை பத்தி கேட்டு வச்சுப்போம். சில சொற்களுக்கான விளக்கங்கள், கொன்னை மரங்கள், இவற்றின் மலர்கள் கொன்றை அல்லது சரக்கொன்றை எனப்படும், சரம் மாதிரி அமைப்பு. மஞ்சரின்னு கூறத்தகும் கொத்தா கண்ண கவரும் பொன்னிற பூக்கள். சிவபெருமானுக்கு உகந்தது கொன்றை, பொன்னென மலர்ந்த கொன்றை. இது ஐங்குறு நூற்று தொடர். பிச்சி என்கிற சொல்லுக்கு பித்து பிடித்தவள் மருள் கொண்டவள் என்று பொருள். சிவநாமத்தை காதால் கேட்ட ஒரு நங்கை கொஞ்சம் கொஞ்சமா சுய உணர்வை இழந்து அந்த தலைவன் திருவடியில ஐக்கியமான நிலைய அப்பர் பெருமான் தமது திருத்தாண்டகத்துல பாடியிருக்கார். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், ஏ நீ ரொம்ப அழகா இருக்க படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ரமேஷ் விநாயகம், ஸ்ரீவர்தினி.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு

0: வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை

0: பிரிவில் கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
1: எனது பெயர் ராமலிங்கம், மீகேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்க ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துலதான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எனது இதை தெரிவிச்சு கொடுக்கு.
0: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 3 மற்றும் 4 கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 1,20,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 6:45. ஆகாஷ்வாணி. லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை இப்போது டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். ஆகாஷ்வாணி நேர்களே, மொபைல் ஆப்பில் இப்போது நாம் கேட்கவிருப்பது மனதில் நின்றவை. தொடக்கமாக கே.ஜே. யேசுதாஸ் குரலில் வருஷம் 16 படப்பாடல்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. இப்போது இடம்பெறுவது திரைகானம் முதல் பாடல். ஈரநிலம் படத்திற்காக சிற்பி அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் ஒலிக்க கேட்டீர்கள். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை தற்போது இடம்பெறும் மாவட்ட செய்திகள் மற்றும் தமிழ் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா.
1: சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீருக்கடியில் ரோபோட்டிக்ஸ் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான பயிலரங்கம் நடைபெற்றது. இந்திய கடல் கண்காணிப்பு, ஆழ்கடல் ஆய்வு, போக்குவரத்து கண்காணிப்பு, வளம் மதிப்பீடு மற்றும்

0: நிலையான நீல பொருளாதாரம் போன்ற பயன்பாடுகளுக்கான உள்நாட்டில் உள்ள நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த பயிலரங்கத்தில் இந்தியா முழுவதிலிருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கிலான இந்த பயிலரங்கத்தில் இந்திய நிறுவனத்தின் கடல்சார் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நீரில் பயணிக்கும் ட்ரோன்கள், டேனல்கள் மற்றும் ஆழ்கடல் பைப்புகளை கண்காணிக்கும் கருவிகள், நீருக்கடியில் பயன்படுத்தும் இலகு ரக லான்ச்சர்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சிஎஸ்ஐஆரின் கீழ் உள்ள முதன்மையான தேசிய ஆய்வகத்தில் ஒன்றான சென்னையில் உள்ள சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் கழிவிலிருந்து செல்வம், வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மைக்கான விரிவான தீர்வுகள் என்ற தலைப்பில் சிஎஸ்ஐஆர் திட்டப்பணிமுறையின் ஒரு பகுதியாக கட்டுமான துறையில் வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சி இணைந்து நடத்திய கருத்தரங்கத்தின் முக்கிய அம்சமாக உள்கட்டமைப்பிற்கான 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட மணல் மற்றும் 50% மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்களுடன் கசடு சிமெண்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு கான்கிரீட், வெளிப்புற சுவர்களுக்கு சுடப்படாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட செங்கற்களும், உட்புற பகுதிகள் சுவர்களுக்கான சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சியால் உருவாக்கப்பட்ட, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட உள்ளீடுகளின் தொகுதிகள் மற்றும் உள்ளடக்கப்பட்ட கார்பனை குறைப்பதற்காகவும் தளம் வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 1 டன் மறுசுழற்சி செய்யப்பட்ட எஃகு உள்ளிட்ட வழக்கமாக கட்டுமானத்துடன் ஒப்பிடும் பொழுது கட்டுமானத்தில் உள்ளடக்க கார்பனின் 32% குறைப்பு அடையப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகள் வசதி தினம் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை விமான நிலைய நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமை கையாளுதல் மற்றும் சிறந்த அணுகல் வசதியுடன் இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தையும் பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்யும் விமானங்களின் நேர தவறாமை செயல்பாட்டையும் மேம்படுத்தவும் பயணிகளுக்கு மிகவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயண அனுபவத்தை உறுதி செய்யும் வகையில் பங்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தடையற்ற மற்றும் தொடர்பற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. மேலும் யாத்ரி காஃபி மலிவு விலையில் தரமான சிற்றுண்டிகளை வழங்கி சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் விமான பயணத்தை எளியதாக அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிரத்யேக குழந்தைகள் மண்டலங்கள், கிட்ஸ் ஜோன்ஸ் குடும்பங்களுக்கு மிகவும் வசதியாக மற்றும் மகிழ்ச்சியான விமான நிலைய அனுபவத்தை வழங்குகிறது. சென்னை விமான நிலைய மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு உதவி தேவைப்படும் பயணிகளுக்கான வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தப்பட உள்ளது. சென்னை விமான நிலையங்களில் 100% பசுமை ஆற்றலில் இயங்குகின்றன. மேலும் முக்கிய விமான நிலைய மையங்கள் கார்பன் சமநிலையை அடைகின்றன. தூய்மையான எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் குறைக்கப்பட்ட கார்பன் உமிழிகளுக்கான தனது உற்பத்தியின் ஒரு பகுதியாக மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்தல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் இல்லாத சூழலை பராமரிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் சூரிய ஆற்றலை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல பசுமை முன்னெடுப்புகளை இந்த விமான நிலையம் செயல்படுத்தியுள்ளது. சிறப்பான சேவை, பயணிகளின் திருப்தி மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றை கொண்டுள்ளது. அப்பணியினை வெளிப்படுத்தும் வகையில் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து அமைப்புகளிடமிருந்து சென்னை விமான நிலையம் அங்கீகாரங்களை பெற்றுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

0: ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 178,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வீழ்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில், நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கித் தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல்படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 12:30 நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16ஆவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும், பராகுவே ஜெர்மனியையும், பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:15. சென்னை வானொலி நிலையத்தின் மொபைல் ஆப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் தொடர்வது பண்ணை செய்தி.

கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பிறகு கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருந்தால் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்தளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் விட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்புக்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு வழங்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைகால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துங்கள். கோடைகாலத்தின் தொடக்கத்தில் பெய்ய மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, குளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடலாம். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி விழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மக்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கேற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மக்குண்ணிகள் இருந்தாலும் கழிவு பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கும். ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற காரணிகள் அவற்றை பாதிக்கும். ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்துக்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகளில் அளவுக்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்போது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடும். இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்றுவிடும். இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் வாய்ப்பு ஏற்படும். எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி.
1: முத்தழகு முத்தழகு, இருக்கியா பிள்ள?
2: வாங்க மருதாணியக்கா, உள்ள வாங்க.
1: உன்னையதான் பிள்ள பார்க்கணும்னு இங்க வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் நேரம் கிடைச்சது.
2: என்னக்கா, என்ன விஷயம்? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருக்க போறேன். நீங்க ஏன் இம்போட்டு தூரம் கஷ்டப்பட்டு வரணும்? உங்களுக்கு ஏற்கனவே கால் வலி வேற இருக்கு.
1: இருக்கட்டும் முத்தழகு, நமக்கு வயிற்று வலின்னா நாம தானே பார்த்தாகணும்.
2: சரி சரிக்கா, இப்படி வந்து உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டாறேன்.
1: அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பிள்ள, நீ சத்தைப்படி வா. ஏன், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பிள்ள.
2: சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்?
1: என் மகன் வேலுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லு பிள்ள. படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு எங்கும் போகாமல் வீட்டில் சும்மாவே இருக்கான்.
2: ஆமாக்கா, நான் கூட கேள்விப்பட்டேன், வேலைக்கு போகிறதில்லன்னு.
1: ஆமாம் முத்தழகு, ரெண்டு நாயும் ஒரு பூனையும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதுகளை பார்த்துக்கிறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்ற சொல்லு.
2: அக்கா, செல்ல பிராணிகள் வளர்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையே.
1: நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல வரல புள்ள, ஆனால் வருமானம் முக்கியம் இல்லை வாழ்க்கைக்கு. உனக்கு தெரியுமா, எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் இல்லை, மற்றபடி எங்கள் குடும்பத்தில் அதுகள்லாம் ஒரு ஆளுங்க.
2: புரியுதுக்கா, முன்னாடியெல்லாம் பாதுகாப்புக்காக வளர்த்தாங்க, இப்போ அதை பாசமாகவும் குடும்பத்தில் ஒரு அங்கமாகவும்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ஆமாம் முத்தழகு, நீ சொல்கிறதும் சரிதான். அது மேலே அன்பு வைக்கிறது, அதுக்கு அக்கறையாக சாப்பாடு கொடுக்கறது, இப்படி எல்லாமே குடும்ப நபர்கள்கிட்ட எப்படி நடந்துப்போமோ அதே போல் ஆகிப்போச்சு பிள்ள.
2: சரியாக சொன்னீங்கக்கா.
1: நான் ஒருத்தி முத்தழகு, நான் வேலையை பற்றி பேச வந்துட்டு எங்கள் வீட்டு செல்ல பிராணிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு.
2: அக்கா, இப்போவும் நீங்கள் வேலையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க.
1: என்ன முத்தழகு சொல்கிற?
2: ஆமாக்கா, செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரித்து வழங்குறதையே ஒரு தொழிலாக செய்யலாம். இயற்கையான முறையில் வீட்டில் தயாரித்து செல்ல பிராணிகளுக்கு கொடுத்தா அது மூலமாக நீங்கள் வருமானம் பார்க்கலாம்.
1: முத்தழகு, ஒன்றுமே புரியலையே, கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுப்புல.
2: சரிக்கா, கொஞ்சம் பொறுங்க, இவங்க சொல்கிறத கேளுங்க, அப்புறம் புரியும். செல்ல பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
3: இப்போது நாம் வீட்டிலே எவ்வாறு இயற்கை உணவுகளை தயாரித்து அதன் மூலம் வணிக ரீதியாக வேலை வாய்ப்புகள் எவ்வாறு உருவாகுது என்பதை பற்றியும் இங்கு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பது ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவும் மாறியுள்ளது. ஆதலால் செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம், உணவு, பராமரிப்பு ஆகியவற்றில் மக்கள் அதிக அக்கறை காட்ட தொடங்கியுள்ளனர். முன்பெல்லாம் மனிதர்கள் சாப்பாடு மீதி உணவை செல்ல பிராணிகளுக்கு கொடுத்தனர். ஆனால் தற்போது சரிவிகித உணவு, புரதச்சத்து நிறைந்த உணவுகள், கனிமங்கள், தாதுப்புகள் நிறைந்த உணவுகள், நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவுகளை செல்ல பிராணிகளுக்கு உரிமையாளர்கள் கொடுக்க தொடங்கியுள்ளனர். ஆகையால் செல்ல பிராணிகளின் உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி போன்ற பெருநகரங்களில் இயற்கை உணவு முறை மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவு வகைகள் போன்றவை அதிக தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வீட்டிலேயே இயற்கை முறையில் உணவை தயாரித்து அதை இணைய வழி வர்த்தகம் செய்து போன்ற நல்ல தொழில் முனைவு வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. குறிப்பாக இது இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு மிக சிறந்த தொழில் வாய்ப்புகளாக இருக்கிறது. செல்ல பிராணிகளின் சரியான ஊட்டச்சத்து உணவு ஏன் முக்கியம்? செல்ல பிராணிகளுக்கு ஆரோக்கியமான உணவு மிக மிக முக்கியம். சில சமயங்கள் சரியான ஊட்டச்சத்து உணவு இல்லாமல் இருந்தால் செல்ல பிராணிகளுக்கு வரும் பின்விளைவுகள் உடல் பருமன், தோல் வியாதி, நோய் எதிர்ப்பு சத்து குறைபாடு, அஜீர்ண குறைபாடு, மூட்டு பிரச்சனை.

சிறுநீரகம் மற்றும் இரதய கோளாறு போன்ற பிரச்சனைகள் வரலாம். நாய் மற்றும் பூனைகளுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அவைகள் புரதச்சத்து, தசை வளர்ச்சி மற்றும் உடல் இயக்கத்திற்கு முக்கிய பங்காற்றுகிறது. மீன், முட்டை, கோழி இறைச்சி போன்றவை அதிக புரதச்சத்து நிறைந்த உணவுகளாகும். அடுத்தபடியாக மாவுச்சத்து. மாவுச்சத்து உடலில் ஆற்றலை கொடுக்க உதவுகிறது. உதாரணமாக அரிசி, ஓட்ஸ், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவை

வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் இவைகள் நோய் எதிர்ப்பு மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்தபடியாக தண்ணீர். இவைகள் உடலில் நீர் சத்தை குறையாமல் பார்த்து கொள்ள உதவுகிறது. ஏனென்றால் செல்ல பிராணிகளுக்கு கோடை காலத்தில் நீர் சத்து குறைபாடு பொதுவாக ஏற்படும் பிரச்சனைகளாகும். ஆதலால் செல்ல பிராணிகள் சில சமயங்களில் உயிரிழப்பு கூட ஏற்படும். இப்போது செல்ல பிராணிகளின் உரிமையாளர்கள் செயற்கை ரசாயனம் கலந்த செல்ல பிராணியின் உணவுகளை விரும்புவதில்லை. இதனால் இயற்கையிலே வீட்டில் உருவாக்கப்பட்ட செல்ல பிராணிகளின் உணவுகள் தேவை அதிகரித்துள்ளது. ஸோ இயற்கையான முறையில் செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரிப்பது எப்படி, அதன் செயல்முறை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் வீட்டிலேயே செல்ல பிராணிகளுக்கான அசைவு உணவு தயாரிக்கும் முறைகளை பற்றி பார்க்கலாம். இந்த உணவு தயாரிப்ப தேவையான உணவுகள் இறைச்சி ஒரு பங்கு, அரிசி இரண்டு பங்கு, போதுமான அளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் கோழி இறைச்சி அல்லது மீனை சிறிய துண்டுகளாக நறுக்கி நன்கு வேக வைக்கவும். அதில் போதுமான அளவு சாதத்தை சேர்த்து கலக்கவும். சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்க்கவும். இந்த மஞ்சள் தூள் மிக சிறந்த எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதில் சிறிது தேங்காய் எண்ணெயும் சேர்க்கலாம். இது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை வீட்டிலேயே தயாரித்து உங்கள் செல்ல பிராணிகளுக்கு வழங்கலாம். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை குளிர்சாதன பெட்டினியில் 1 முதல் 2 நாட்கள் வைக்கலாம். செல்ல பிராணிகளுக்கு சில உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியவை, அவைகள் மனிதன் உண்ணும் உணவில் உள்ள உப்பு, மிளகாய் தூள். இவை செல்ல பிராணிகளுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பச்சை உணவில் வெங்காயம், பூண்டு, திராட்சை போன்றவற்றையும் தவிர்க்கவும். அடுத்தபடியாக வேக வைத்த எலும்புகள் சில சமயங்களில் நாயின் தொண்டையில் சிக்கிக்கொள்ளலாம். எலும்புகளை கொடுப்பதை தவிர்க்கவும். இரண்டாவதாக செல்ல பிராணிகளின் காய்கறி உணவு தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இப்போது. ஸோ செல்ல பிராணிகளின் காய்கறி உணவு முறை செல்ல பிராணிகளுக்கு மிக ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இது இந்த வகை உணவுகள் செரிமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகவும் நல்லது. இந்த உணவு முறை தயாரிக்க தேவைப்படும் காய்கறிகள் முதலில் கேரட். கேரட் வைட்டமின் ஏ அண்டு நார்சத்து அதிகம் கொண்ட உணவு வகையாகும். பீன்ஸ் புரதம் அண்டு இரும்பு சத்து நிறைந்த உணவுகளாகும். பூசணிக்காய், இது செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. அடுத்தபடியாக சுரைக்காய். சுரைக்காய் உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது. கீரை வகைகள் இரும்பு சத்து நிறைந்தது. இந்த வகை உணவுகளை எவ்வாறு தயார்படுத்துதல்? முதலில் காய்கறிகளை நன்றாக கழுவி செல்ல பிராணிகளுக்கு எளிதில் ஜீரணிக்கும் வகையில் சிறிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். அதன் பிறகு நறுக்கிய காய்கறிகளை தண்ணீரில் போட்டு நன்றாக மென்மையாக வரும் வரை வேக வைக்கவும். அடுத்தபடியாக இதனுடன் சிறிதளவு பன்னீர் அல்லது வேக வைத்த முட்டை அல்லது வேக வைத்த சாதம் அல்லது சிறிய தயிர் சேர்த்து கலக்கவும். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட உணவை சூடாக இருக்கும்போது அந்த உணவை செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடாது. அரை வெப்பநிலையில்தான் கொடுக்க வேண்டும். ஸோ இவ்வாறு இயற்கையில் தயாரிக்கப்பட்ட உணவை வாரம் 1 முறை அல்லது 2 முறை இந்த காய்கறி கலவையை வழக்கமான உணவோடு கலந்து கொடுக்கலாம். மூன்றாவதாக சமச்சீரான உணவை தயாரிக்கும் முறை. இந்த உணவை செல்ல பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தென் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளடக்கத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது. இவ்வாறு செல்ல பிராணிகளின் இயற்கை உணவுகள் முறையின் பயன்கள்: எளிமையான செரிக்கக்கூடிய உணவுகள், எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துதல், தோல் மற்றும் முடியை வலிமைப்படுத்துதல், ஒவ்வாமைய குறைத்துதல். இப்போது செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரித்தலை எவ்வாறு தொழிலாக தொடங்கலாம் என்று பார்ப்போம். முதலில் செல்ல பிராணிகளின் ஊட்டச்சத்து பற்றி நமக்கு பொது அறிவு பெற வேண்டும். அதன் பிறகு தூய்மையான சமையலறை தேவை. அடுத்து உணவு சரியாக பேக் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக குளிர்சாதன சேமிப்பு வசதி இருக்க வேண்டும். அதன் பிறகு இணையதளத்தில் இந்த தொழிலை பற்றி பதிவிறக்கம் வேண்டும். பெண்களுக்கு என்ன என்ன வாய்ப்புகள் இந்த தொழில் மூலம் இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த தொழிலை பெண்கள் வீட்டிலிருந்தே நடத்த முடியும். அதனால் பெண்கள் வருமானத்திற்கு இது மிகவும் உதவும். மேலும் இயற்கை வகை உணவுகளை தயாரித்து அவர்கள் செல்ல பிராணிகளின் கடைகளுக்கும் மற்றும் செல்ல பிராணிகளின் மருத்துவமனைகளுக்கும் அளிக்கலாம். அதாவது வணிக ரீதியான செல்ல பிராணிகளின் உணவு தொழில் வேகமாக வளர்கிறது. இப்போது சந்தையில் இவை கிடைக்கின்றன.
அவைகள் உலர் உணவு.

0: உணவுகள், ஈரப்பதமான உணவுகள், சிகிச்சைக்கான பிரத்யேக உணவுகள், அவைகள் தன் 6 மாதத்திற்கு குறைவான செல்லப்பிராணிகளின் உணவுகள், 1 வருடத்திற்கு மேலான செல்லப்பிராணிகளின் உணவுகள், பூனைக்கன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் உணவுகள் போன்ற பல வகையான உணவுகள் உள்ளன. இவ்வகையான சுயதொழிலை உருவாக்குவதற்கு முன்பு சில செய்யக்கூடியவை. முதலில், இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தில் பதிவு செய்தல் முக்கியமாகும். அதன் பிறகு வர்த்தக பெயரை உருவாக்குதல் வேண்டும். அதன் பிறகு வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் சலுகைகளை தருதல் வேண்டும். அதன் பிறகு சிறந்த விநியோக அமைப்பை உருவாக்குதல் வேண்டும். கால்நடை மருத்துவர்களின் பங்கு எவ்வாறு இதில் முக்கிய பங்காற்றுகிறது? கால்நடை மருத்துவர்கள் இந்த துறையில் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து பற்றி அறிவுரை வழங்கலாம். அவர்களின் ஆலோசனைகள் செல்லப்பிராணிகளின் வளர்ப்போருக்கு மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது. ஸோ இறுதியாக, இயற்கை முறை உணவு முதல் வணிக உற்பத்தி வரை பல வாய்ப்புகள் இந்த துறையில் உள்ளன. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் இந்த துறையில் நுழைந்து சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்கி நல்ல வருமானத்தையும் சமூக மரியாதையும் பெற முடியும்.
1: என்ன மருதாணிக்கா, செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? இனி உங்க மகனுக்கு வேலை தேட வேண்டிய அவசியமே இருக்காது.
2: அட ஆமா முத்தழகு, பிடிச்ச வேலையே தொழிலா அமையும் போது எதுக்கு வெளியே வேலை தேடணும்?
1: ஆமாக்கா, செல்லப்பிராணிகளுக்கு எந்தெந்த உணவு கொடுக்கணும், அதை எப்படி தயாரித்து கொடுக்கணும், இந்த மாதிரி தகவல்கள்லாம் தெளிவாக சொன்னாங்க. அதோட செல்லப்பிராணிகளுக்கு இயற்கையான முறையில் ஆரோக்கியமான உணவை தயாரித்து கொடுத்தா அது மூலமாக நம்ம நல்ல வருமானம் எடுக்கலாம்.
2: புரிஞ்சு போச்சு முத்தழகு, அதுக்கான வேலையை நானே மும்முரமாக ஆரம்பிக்க போகிறேன். நானே இயற்கையான முறையில் உணவு தயாரித்து என் மகன்கிட்ட கொடுத்து அது வெளியில் விற்பனை செஞ்சுட்டு வர சொல்ல போகிறேன்.
1: அப்புறம் என்னக்கா, தொழில் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. விவரத்தை உங்க பையன்கிட்ட சொல்லி ஆக வேண்டிய வேலையை பாருங்க.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தென்னையில் வறட்சி மேலாண்மை. போதிய தண்ணீர் வசதியுள்ள காலங்களில் பெரும்பாலான நம் உழவர்கள் தென்னைக்கு தேவைக்கும் அதிகமாகவே தண்ணீர் பாய்ச்சுகின்றனர். சில வட்டப்பாத்திகளில் பாசிப்படியும் அளவிற்கு நீர் தேக்கி நிறுத்தப்படுகிறது. வேர் மண்டலத்தில் காற்றோட்டம் இருந்தால்தான் எந்த ஒரு பயிருமே நன்கு வினையாற்றி நல்ல பலனை தரும். தேவைக்கும் அதிகமாக நீரை தேக்கி நிறுத்துவதால் நன்மை செய்யும் நுண்ணீர்களின் செயல்திறன் குறையும். ஊட்டச்சத்துக்கள் விரயமாகி குறும்பைகள் மற்றும் இளங்காய்கள் உதிரும். பல்வேறு ஊட்டச்சத்து சுழற்சிகள் தடைபடும். கடுமையான மழை பொழிவுக்கு பின்னர் வேர் மண்டலத்தில் ஏற்படும் மாறுதல்கள் காரணமாக தென்னை மட்டைகள் மஞ்சள் நிறமடைந்து சிறுத்து காணப்படும். தண்ணீரை தொடர்ந்து தேக்கி நிறுத்துவதால் மரங்களின் வேர்கள் ஆழமாகவும் பக்கவாட்டிலும் பறந்து விரிந்து செல்வது தடுக்கப்படும். இது போன்ற நீர் உபரி சூழலுக்கு பழக்கப்பட்ட தென்னை மரங்கள் வறட்சி காலங்களில் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே போதிய நீர்ப்பாசன வசதிகள் இருக்கும் பொழுது உழவர்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையான உத்திகளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நிலப்போர்வை அமைத்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். நிலப்போர்வை அமைத்தல் என்பது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் ஒரு மிக எளிய தொழில்நுட்பமாகும். இம்முறையில் கீழே விழும் காய்ந்த தென்னை மட்டையின் அடிப்பகுதியை வெட்டிவிட்டு ஓலைகளை வட்டப்பாத்திகளில் 2 அல்லது 3 அடுக்குகள் பரப்ப வேண்டும். ஒரு பாத்திக்கு 15 முதல் 20 ஓலைகள் தேவைப்படும். ஓலைகளை 2-3 துண்டுகளாக வெட்டியும் போடலாம். போதிய தண்ணீர் இருந்தால் இந்த ஓலைகள் மக்கி நல்லதொரு எருவாகவும் அமையும். ரசாயன உரங்களை இடும்பொழுது ஓலைகளை ஒதுக்கிவிட்டு உரங்களை வட்டப்பாத்திகளில் இடலாம். ஓலைகள் மக்க ஆரம்பிக்கும் பொழுது புதிய ஓலைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். நிலப்போர்வை அமைத்தலால் மண்ணின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. மேலும் இயற்கையான முறையில் களைகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக உரிமட்டை பதித்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். 2 மீட்டர் ஆழம் கொண்ட வட்டப்பாத்திகளில் நார்பகுதி கீழ் இருக்குமாறும் கனமான மட்டை பகுதி மேல் இருக்குமாறும் உரிமட்டைகளை வைக்க வேண்டும். ஒரு பாத்திக்கு 100 முதல் 250 உரிமட்டைகள் தேவைப்படும். ஒரு காய்ந்த மட்டை அதன் எடையில் 3 முதல் 5% நீர் பிடிக்கும் திறனை கொண்டுள்ளது. இந்த மட்டைகளில் கடினமான மேல் பகுதி நீர் ஆவியாதல் கட்டுப்படுத்தும். இம்மட்டைகள் 3-4 ஆண்டுகள் வரை அழிவில்லாமல் இருக்கும். மற்றொரு முறையில் 2 தென்னை வரிசைகளுக்கிடையில் 1/2 மீட்டர் ஆழம், 1/2 மீட்டர் அகலம் மற்றும் 3 மீட்டர் நீளம் கொண்ட குழிகளை ஏற்படுத்தி அதில் தென்னை உரிமட்டைகளின் நார்பகுதி மேல் நோக்கி இருக்கும் வண்ணம் அடுக்கி அவற்றை மண்ணால் மூடிவிட வேண்டும். இதன் மூலம் பருவ காலங்களில் மண்ணில் உட்புகும் நீரை 2 தென்னை வரிசைகளுக்கு இடையில் சேமித்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். அடுத்ததாக தென்னை நார் கழிவு இடுதல். ஒரு பாத்திக்கு 50 கிலோ என்ற அளவில் தென்னை நார் கழிவை இட்டு மூடிவிடலாம். மக்கிய தென்னை நார் கழிவு உரத்தை இடுவதால் மண்ணின் பல்வேறு பௌதீக பண்புகளான மண்ணின் கட்டமைப்பு, பொளப்பொளப்பு தன்மை மற்றும் நீர்பிடிப்பு திறன் ஆகியவை மேம்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வேளாண் கழிவுகள் பசுந்தாள் உரங்களை பரப்புதல் பற்றி பார்ப்போம். வேளாண் பணிகளில் இருந்து கிடைக்கும் புல் மற்றும் களைகளையும் கிளைரிசீடியா போன்ற பசுந்தாள் உரங்களையும் ஒரு பாத்திக்கு 25 கிலோ என்ற அளவில் பரப்பி உயிர் மூடாக்கு அமைத்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். இதனால் மண்ணின் ஈரப்பதம் காக்கப்படுவதோடு நல்லதொரு உரமாகவும் அமையும்.

0: முடியும். ஒரு பயிர் தன் வாழ்க்கையின் சந்திக்கும் பல்வேறு இடர்பாடுகளான வறட்சி, பூச்சி நோய் தாக்குதல், பனி போன்றவற்றிலிருந்து பயிருக்கு தாங்கும் திறனை சாம்பல் சத்து அளிக்கின்றது. எனவே பரிந்துரைக்கப்படும் சாம்பல் சத்து உரத்தை விட 50% கூடுதலாக இட்டு பயிர்களுக்கு வறட்சியை தாங்கும் திறனை அதிகரிக்கலாம். பாத்திக்கு 150 கிலோ என்ற அளவில் ஆற்று வண்டல் மண்ணை பாத்திகளில் இடலாம். இதனால் மண்ணின் பௌதீக பண்புகள் மேம்பட்டு நீர்த்திறன் அதிகரிக்கிறது. வண்டல் மண்ணில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் மண் வளம் மேம்படுத்தப்படுகின்றது. நீர் மிகுந்துள்ள நேரங்களில் பசுந்தாள் உரங்களான சணப்பை, தக்கைப்பூண்டு, கொள்ளு, கொளுஞ்சி, கலப்பகோனியம் ஆகியவற்றை தோப்புகளில் விதைத்துவிட்டால் அவை உயிர் மூடாக்காக செயலாற்றி மண் வெப்பமடைவதை தடுத்து நிறுத்துகின்றன. மேலும் தேவையற்ற களைகளும் இதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பசுந்தாள் உரங்களை 40 முதல் 45 நாட்களில் மடக்கி உழுவதால் மண்ணின் நீர்பிடிப்பு திறன் அதிகரித்து மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது. வரப்புகளின் ஓரப்பகுதிகளில் சவுக்கு, தேக்கு போன்ற மரங்களை நட்டும் செவ்வரளி, செம்பருத்தி போன்ற செடிகளை வைத்தும் மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். இவை உயிர் வேலியாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தென்னந்தோப்புகளில் மகரந்த சேர்க்கைக்கு வித்திடுகிறது. மண் அரிமானம் பெருமளவு தடுக்கப்பட்டு மேல்மண் அடுக்கின் ஈரமும் காக்கப்படுகின்றது. வயலின் தாழ்வான பகுதிகளில் பண்ணைக்குட்டைகள் அமைத்து மழைக்காலங்களில் நீரை சேமிக்கலாம். இதனால் கிணறுகள் வறண்டு விடாமல் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீர் வறட்சி காலங்களில் மிகவும் கை கொடுக்கும். மழை காலங்களில் 2 மரங்களுக்கிடையில் சரிவை உண்டாக்குதல், ஊட உழவு செய்தல், மண்ணை கிளறிவிட்டு நீர் உட்புகுத்திறனை அதிகரித்தல், உயர் வரப்புகள் அமைத்து தண்ணீரை தேக்குதல், வறட்சியை தாங்கும் ரகங்களை சாகுபடி செய்தல், சிக்கன நீர்ப்பாசன முறைகளான சொட்டு நீர்ப்பாசன முறையை பின்பற்றுதல் ஆகிய செயல்பாடுகள் மூலமாகவும் தென்னையை வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம். கடுமையான வறட்சி காலங்களில் அடிமட்டைகளை வெட்டிவிடுதல், ரசாயன உரங்களை முடிந்தவரை தவிர்த்தல், அங்கக உரங்களை அதிக அளவு இடுதல் போன்ற உத்திகளையும் கையாண்டு வறட்சியிலும் தென்னையை வாழ வைக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை. தற்போது இடம்பெறும் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும்

0: நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறையின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 2:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிக்கவிருப்பது திரைகானம். துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து பாடல்.

0: ஏ சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: நேரம் 8:17:25. மொபைல் ஆப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து தாஜ்மஹால் படத்திற்காக ஒலிப்பது சுஜாதா குரல்.

நேரம் 8:23:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து படையப்பா படத்திலிருந்து பாடலை கேட்போம்.

0: ஜனனி மதன் இவர்கள் பாடியுள்ள பாடல். படம் வீராப்பு.
1: எண்ணத்தலை அழகா எழுத்தானி மூக்கழகா
2: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
3: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போறவரே

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன.

0: நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்காலத்தில் தொடர்ந்து மொழி படத்திற்காக ஒலிக்கும் குரல் பலராம்.

0: இதுவரை திரைகானம் ஒலிக்க கேட்டீர்கள்.
1: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: கொலுசை கொலுசை எச பாடு கொலுசை கொலுசே கொலுசே எச பாடு கொலுசே.
1: அடுத்து பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ளார்.

0: இதுவரை திரைகானம் ஒலிவுலாவர கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9:30, ஆகாஷ்வாணி. மொபைல் ஆப்பில் நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி அறிவியல் நேரம்.
1: பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யா ஸ்ரீ அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், பறவைன்றது நம்ம பொதுவா எல்லா பறக்கிற உயிரினங்களுக்கும் கொடுக்கிற பேரு. பறவைனா என்ன ஆக்சுவலா?
3: பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு உயிரினம் தான். பறவைகளுக்குன்னு தனி தன்மைகள் இருக்கு. அது என்னென்ன பாத்தீங்கன்னா, வெப்பமான ரத்தம் கொண்ட முதுகெலும்புள்ள உயிரினங்கள்னு சொல்வோம். இவைகளுக்கு பாத்தீங்கன்னா இறகுகள், ரெக்கைகள், அலகு ஆகியவை இருக்கின்றன. இவை பாத்தீங்கன்னா முட்டை இடுபவை. இது எல்லாமே தான் வந்து நம்ம ஒரு உயிரினத்தை வந்து பறவைன்னு சொல்லுவோம்.
2: மேடம், பறவைகள்ல எத்தனை வகை இருக்கு?
3: பறவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காட்டுல வாழ்ற பறவைகள் இருக்கு, அது வந்து நல்ல பாட்டு பாடக்கூடிய பறவைகள், அதை நம்ம பாட்டு பறவைகள்னு சொல்லுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடும் பறவைகள், ராப்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த பறவைகள் எல்லாமே வந்து வேட்டையாடிதான் அதோட இரையை வந்து சாப்பிடுது. அடுத்த வகை பாத்தீங்கன்னா நீர் பறவைகள். இது நம்ம பொதுவா நிறைய நீர்நிலைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதுவும் இல்லாம இன்னொரு பறவை வகை இருக்கு, அது வந்து பறக்க முடியாத பறவைகள். நம்ம ஆஸ்ட்ரிச், கிவி போன்ற பறவைகள் எல்லாம் வந்து பறக்க முடியாத பறவைகள்னு சொல்லுவோம். சோ இது எல்லாமே தான் வந்து பாட்டு பறவை, இது எல்லாமே தான் பறவையின் வகைகள்னு சொல்றோம்.
2: மேடம், பூமியில எத்தனை வகையான பறவைகள் இருக்கு?
3: உலக அளவுல பாத்தீங்கன்னா சுமார் 11,000 வகை பறவை இனங்கள் வந்து இருக்கு. பூமியிலன்னு பாத்தீங்கன்னா 50 பில்லியன் பறவைகள் இருக்கு மொத்தமா. ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா சுமார் 6 பறவைகளுக்கு இனமா இருக்கு. இப்போ ஒரு மனிதருக்கு 6 பறவைகள் இனமா வந்து இது இருக்கு.
2: மேடம், நம்ம இப்போ ஆகாயத்துல பல பறவைகளை பாக்குறோம், ஆனா பூமியில தோன்றின முதல் பறவை எது?
3: பூமியில தோன்றின முதல் பறவை

0: பாத்தீங்கன்னா ஆர்கியோப்டெரிக்ஸ். ஆர்கியோப்டெரிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல தோன்றின பறவை. அது வந்து 150 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால வந்து தோன்றுச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா டைனோசரோட தனித்துவமும் இருக்கும், பறவையோட தனித்துவமும் இருக்கும். பறக்கக்கூடியது, அந்த டைனோசருக்கு இருக்கக்கூடிய பற்கள் கூட நம்ம இதுல வந்து பாக்கலாம். அதனால இதுதான் வந்து முதல்ல தோன்றின பறவைன்னு நம்ம சொல்றோம்.
1: மேடம், பட்டாம்பூச்சியும் பறக்குது இல்ல, அது ஏன் நம்ம பறவைன்னு சொல்றது இல்ல?
0: பட்டாம்பூச்சியும் பறக்கும், பறவையும் பறக்கும், ஆனா ரெண்டுமே வந்து ஒரே உயிரினம் கிடையாது. ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியான கேரக்டர்ஸ் இருக்கு. பட்டாம்பூச்சி பாத்தீங்கன்னா பொதுவா வெளி எலும்பு கூடு இருக்கு அதுக்கு, அது எக்ஸோஸ்கெலட்டன் நம்ம வந்து சொல்லுவோம். அது வந்து பூச்சி வகையை சார்ந்தது. ஆனா பறவைகளுக்கு பாத்தீங்கன்னா எலும்பு கூடு வந்து உள்ளமை எலும்பு கூடுன்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாம இறகுகள் எல்லாம் இருக்கும். ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் வந்து முதுகெலும் பற்றவை, பறவைகள் பாத்தீங்கன்னா முதுகெலும்பு உள்ளவை.
1: மேடம், இந்த பறவையை பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது அதோட ஃபெதர்ஸ், அதோட இறகு பாக்குறோம். இந்த இறகுனா என்ன? இந்த இறகுக்குள்ள என்ன இருக்கு?
0: கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பறவை நம்ம பார்த்தாலே அதோட வண்ணமயமான இறகுகளை தான் நம்ம வந்து பாக்குறோம். இந்த இறகுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு புரதம் இருக்கு, அதை வந்து கெராட்டின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம தலைமுடியில எப்படி அந்த கெராட்டின் புரோட்டின் நம்ம சொல்லுவோம், அதே மாதிரிதான் பறவையோட இறகுகள்லயும் வந்து கெராட்டின் புரோட்டின் இருக்கு. இப்போ அந்த கெராட்டின் புரோட்டீன்னாலதான் இந்த இறகுவே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த நமக்கு அந்த நிறம் எப்படி தெரியுது? இப்போ ஒரு ஒரு பறவையும் ஒரு ஒரு நிறமா இருக்கு. அந்த ஒரு ஒரு நிறம் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இறகுகள்ல இருக்கக்கூடிய நிறமிகள் பிக்மெண்ட்ஸ் சொல்லுவோம், அது வந்து லைட் படும்போது அது வந்து வெளிப்படும், வெளிப்படும் போது ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். சோ அந்த ரிஃப்ளெக்ஷன்னாலதான் நமக்கு வந்து அந்த பறவைகள் எல்லாம் வந்து நிறம்லாம் நமக்கு வந்து தெரியுது.
1: மேடம், இறக்கைகள் இல்லாத பறவைகள் எல்லாம் எது?
0: பறவைகள்ல நிறைய வகைகள் இருக்கு. இறக்கை இருக்கிற பறவைகள், இறக்கைகள் இல்லாத பறவைகள். எல்லா பறவைகளுக்கும் இறக்கைகள் இருக்கு. ஆனா சில பறவைகள்ல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், கிவி போன்ற பறவைகளால பறக்க முடியாது. அதுகளுக்கு வந்து இறக்கைகள் எல்லாம் வந்து ரொம்ப வெஸ்டிஜியல் சொல்லுவோம். சோ வெஸ்டிஜியல் அதுக்கு தேவைப்படாது. அது பெரும்பாலுமே அந்த ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஓடக்கூடிய தன்மை இருக்கும். அதனால அதோட கால்கள் எல்லாம் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். அதுங்களுக்கு வந்து இறக்கைகள் வந்து தேவைப்படாது. இப்ப அது பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து அது அதோட காலால வச்சு பேலன்ஸ் பண்ணி இறைய தேடுறதோ எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கும்.
1: மேடம், பறவைகளோட உணவு பழக்கம் என்னென்ன?
0: பறவைகளோட உணவு பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப நம்ம வகைகளே நம்ம நிறைய பார்த்தோம், பறவைகளோட வகைகளே. அந்த மாதிரி பறவைகளோட உணவு பழக்கமுமே பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. அது வந்து நம்ம ஃபோரேஜிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரு பறவையும் வந்து ஒரு ஒரு விதமான உணவை வந்து எடுத்துக்கும். அதுக்கான டெக்னிக்கையும் அதை வந்து கடைபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி அதோட உணவை வந்து தேடிக்கும். இப்போ பறவையோட உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைகள், தேனீச்சாறு, பூச்சிகள், மீன்கள் போன்ற உணவுகளை வந்து பறவைகள் வந்து உட்கொள்ளுது. அதுவுமே பாத்தீங்கன்னா பறவையோட வகையும் இல்ல அதோட அலகு, பீக்னு சொன்னல, சோ அந்த அலகு பொறுத்தும் அதோட உணவு முறை வந்து மாறுது. இப்போ தண்ணியில இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமே அதோட அலகு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எதுக்கு அப்படின்னா அது வந்து அந்த தண்ணியில தேடி அதோட இறைய வந்து எடுக்கிறதுக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அது வந்து மீன், தவளை, பெரிய புழுக்கள் அந்த மாதிரியான உணவை தான் அது வந்து எடுத்துக்கும். அது தேடி அதை கண்டுபிடிச்சு அந்த மண்ணில இருந்து அதை எடுத்து சாப்பிடுறதுக்காக அதோட அலகு வந்து அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. சில பறவைகளோட அழகு பாத்தீங்கன்னா பொதுவா இப்ப இந்த காட்டுல வாழ்றது அதெல்லாமே வந்து சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் அந்த மாதிரி தான் சாப்பிடும். அதோட அழகு வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், அண்ட் கூர்மையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பறவைக்குமே வந்து அதோட உணவு முறையை பொறுத்து அதோட அழகு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு.
1: மேடம், பறவையோட முட்டையில என்னென்ன இருக்கு?
0: பறவையோட முட்டை அப்படின்னாலே நம்ம முதல் முதல்ல பார்த்தது வந்து கோழியோட முட்டை தான். நம்ம பொதுவா யூஸ் பண்றது வீட்டுல கோழியோட முட்டையை தான் நம்ம பார்த்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய அதே பொருட்கள் தான் வந்து பறவையோட எல்லா பறவையோட முட்டையிலுமே வந்து இருக்கும். முதல்ல அதிகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்புமின், அதை தான் நம்ம வந்து வெள்ளை படலம் சொல்லுவோம். அது வந்து ஆல்புமின். அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் அதுலதான் வந்து கருவு தேவையான எல்லா சத்துக்களுமே அதுலதான் இருக்கும். அது இல்லாம நிறைய பொருட்கள் வந்து பறவையோட முட்டையில இருக்கு. அதுக்கு தேவையான கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பறவையோட முட்டையில வந்து இருக்கு. ஒரு கரு உருவாகிறதுக்கான எல்லா சத்துமே வந்து அந்த முட்டையில வந்து இருக்கு.
1: மேடம், பறவை வந்து முட்டையிலிருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்?
0: அது வந்து பறவையோட வகைகளை பொறுத்து இருக்கு. சிறிய பறவையா இருந்தா அதுக்கு வந்து ஒரு 10 நாள் இல்ல 15 நாள் தேவைப்படும். இப்போ பெரிய பெரிய பறவைகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்து சில நாட்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கூட ஆகலாம். ஒரு 80 நாள் அந்த மாதிரி கூட சில பறவைகள் முட்டையிட்டு அதுல இருந்து அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர்றதுக்கு அந்த நேரம் வந்து எடுத்துக்கும். சின்ன சின்ன பறவைகள் பாத்தீங்கன்னா 10 நாள், நான் சொன்ன மாதிரி டெய்லர் பேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து 10 நாள்லயே வந்து வெளியில வந்துடும். ஆல்பட்ராஸ்னு ஒரு பெரிய பறவை இருக்கு, அந்த பறவை எல்லாம் கிட்டத்தட்ட 80 நாட்கள் வந்து எடுத்துக்கும். அந்த முட்டை இட்டு அதுல இருந்து அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர்றதுக்கு 80 நாட்கள் கிட்ட ஆகும்.
1: மேடம், பறவைகள் ஏன் இடம் மாறுது, அது எப்படி சூஸ் பண்ணுது? இந்த

0: பாதையை எடுக்கலான்ட்டு.
1: பறவைகள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க நிறைய உயிரினங்கள் வந்து இடம்பெயர்தல் பண்ணுது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூழல். அதுக்கான சூழல் வந்து அங்க சரியா இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல் பண்ணுது. சில பறவைகள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பொதுவா நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பறவைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில காலத்துல மட்டும்தான் பார்க்க முடியும், எல்லா டைம்லயும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இடம்பெயர்தல் பண்ணி வருது. டைம் பாத்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி

0: இடம்பெயர்தல் ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி அந்த கண்டத்துல இருந்தோ இல்ல அந்த நாட்டுல இருந்து இங்க இடம்பெயர்தல் ஆகி வருது. இல்ல இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம ஒரு சாலை வழியா போறோம், முக்கியமா பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பறவைகளுக்கும் வந்து நிறைய வேஸ் இருக்கு, அது வந்து ஃப்ளை வேஸ்ன்னு நம்ம வந்து சொல்றோம். அது வந்து பறவையோட பாதைகள், அந்த பாதையை பயன்படுத்தி தான் ஒரு பறவை வந்து அதோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்த்தல் பண்ணுது. முக்கியமா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா மத்திய ஆசியா பாதைன்னு ஒன்னு இருக்கு. அந்த பாதை வந்து நம்ம இந்தியால சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவே அப்படிங்கிற அந்த பாதையை பயன்படுத்தி தான் வந்து அந்த பறவைகள் எல்லாமே இங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து வருது.
1: மேடம், இரவில் செயல்படும் பறவைகள் யாவை, அவை எப்படி வேட்டையாடுகின்றன?
0: பொதுவா நம்ம பறவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பகல் நேரத்துல மட்டும்தான் பாக்குற பறவை நமக்கு தெரியும். ஆனா இரவுலயும் வந்து நிறைய பறவைகள் வந்து இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட பறவை பாத்தீங்க அப்படின்னா ஆந்தை. இந்த ஆந்தைகள் வந்து பகல் நேரத்துல வந்து அதை தூங்கிட்டு இருக்கும், ஆனா இரவு நேரத்துல மட்டும்தான் அது வந்து வேட்டையாடி அதோட இரைய வந்து தேடும். அந்த டைம்ல தான் அது வந்து ஆக்டிவா இருக்கும்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் பேர்ட்ஸ வந்து நம்ம நாக்டர்னல் பேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இந்த ஆந்தைகள் வந்து இரவுல தான் வந்து வேட்டையாடுது. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தனித்துவம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அமைதியா பறக்கிற வந்து திறமை வந்து அதுக்கு இருக்கு. அதே மாதிரி அதோட பார்வையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். அது பக்கத்துல அதோட இர போகுது அப்படின்னா அதை வந்து அழகா அது கூர்ந்து கவனிச்சு அதை போய் வேட்டையாடி சாப்பிடுற தன்மை வந்து அதுக்கு இருக்கு. ஏன்னா இரவு நேரத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அப்போ அதால வந்து சுலபமா அதோட இரைய வந்து தேட முடியும்.
1: மேடம், பறவையோட கூடு எப்படி அமைக்குதுன்னு சொல்ல முடியுமா?
0: பறவையோட கூடுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா எல்லாம் நம்ம பாத்திருக்கோம். நிறைய பறவைகளோட கூடுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இது வந்து இவ்வளோ அழகா வந்து கூடு கட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பறவையோட கூடுகளை நம்ம வந்து பாத்திருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து ஓகே மரத்தோட கிளைகள், மண்ணு, உமிழ்நீர் இதெல்லாம் வச்சு வந்து அதோட கூட வந்து கட்டும். சில பறவைகள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பறவை வந்து ஒரு மரத்துல வந்து ஒரு நெஸ்ட் வச்சிருக்கும், ஒரு ஓட்டை பண்ணி அதுக்குள்ள வந்து அதோட நெஸ்ட் வந்து வச்சிருக்கும். ஆனா அதோட பிரீடிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது அந்த இடத்தை விட்டு போயிடும். ஒரு சில பறவைகள் என்ன பண்ணும்னா அந்த மாதிரி பழைய கூடுகளை வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போயிட்டு அதோட முட்டையை வந்து இடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஹார்ன்பில். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பறவை இனம். இந்த பறவை இனம் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து இந்த கூடு கட்டுறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்ணுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் பறவை, இந்த பெண் பறவை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து முட்டையிட்டு அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர வரைக்கும் அந்த கூடுக்குள்ளேயே தான் வந்து இந்த பெண் பறவை வந்து இருக்கும். அதுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே வந்து இந்த ஆண் பறவை தான் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஆண் பறவை கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த பெண் பறவைக்கு வந்து உணவு கிடைக்கும். இல்ல இப்போ நம்ம வந்து சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அதோட பாதையை மறந்துருக்கும், இல்ல நம்ம வந்து ஏதாவது பண்ணி அதை வேட்டையாடுறதுனால ஆண் பறவையால அந்த பெண் பறவைய வந்து நெருங்க முடியல அப்படின்னா அந்த பெண் பறவையும் வந்து என்ன பண்ணும்னா அது உணவு இல்லாம அது வந்து இறந்து போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த முட்டை, அந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய குட்டி பறவைகள் இது எல்லாமே வந்து அந்த ஆண் பறவையை நம்பிதான் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த காடுகள் எல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கிறோமோ அதை பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் வந்து காப்பாற்ற முடியும். சில பறவைகள் பாத்தீங்கன்னா அதோட கூடுகள் வந்து பாத்தீங்கன்னா கிண்ணம் வடிவுல இருக்கும், சிலது வந்து பாத்தீங்கன்னா குழி, அதுக்கப்புறமா சில பறவைகளோட கூடு பாத்தீங்கன்னா ஒரு துளை மாதிரி இருக்கும், அந்த துளைக்குள்ள போயிட்டு தான் அது வந்து முட்டையிடுது. சிலது வந்து பாத்தீங்கன்னா நெசவு கூடுன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய நம்ம வயல்வெளியில எல்லாம் நம்ம பாத்துருப்போம், முள்ளு செடி எல்லாம் இருக்கும், அந்த முள்ளு செடியில பெரிய பெரிய கூடெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பறவை அந்த மாதிரி பெரிய பெரிய கூடு பண்ணுதுன்னா வீவர்னு சொல்லுவோம். அது வந்து அழகா அதோட பின்னி அதோட கூட வந்து பண்ணும். இதுல இன்னொரு என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூடு வந்து அந்த வீவர் பேர்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கூடு மட்டும் கட்டாது, அது அந்த பெண் பறவைக்கு பிடிக்கிற வரைக்கும் அது வந்து கூடு கட்டிட்டு பறவைகளோடய ஒலி அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்க.

0: பறவைகள்ல வந்து ஒரு உறுப்பு இருக்கு, சிரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வாய்ஸ் பாக்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்ப நமக்கு எப்படி நம்ம பேசுறதுக்கு நமக்கு வாய்ஸ் பாக்ஸ் இருக்கு, நம்ம வந்து லாரிங்ஸ் சொல்லுவோம் நம்மளோட உறுப்பை வந்து. அதே மாதிரிதான் பறவைகளுக்கும் வந்து சிரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அந்த சிரிங்ஸ்லாலதான் வந்து அந்த பறவை வந்து பாடுது, அது மத்த பறவைகள் கிட்ட வந்து அது பேசுது இந்த சிரிங்ஸ்ன்ற உறுப்புனாலதான். இந்த ஒலி எதுக்கு வந்து அந்த பறவைகள் எழுப்புது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இனப்பெருக்கம். கண்டிப்பா இனப்பெருக்கத்துக்காக தான் அது வந்து வித்தியாசமான குரல் எல்லாம் கொடுக்குது, பாட்டு பாடுது, இது எல்லாமே பண்ணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எச்சரிக்கை பண்ணுது. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த பறவை அதோட குட்டிகள்லாம் இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம அதை வந்து தெரியாம நம்ம ஏதாவது பண்ணிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, கத்த ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அதை வந்து ஏதாவது வேட்டையாடிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணோம் அப்படின்னா, அதோட கூட்டாளிகளுக்கு வந்து அது வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். இந்த மாதிரி இங்க ஒரு மனுஷன் வரான் அப்படிங்கறதுக்காக எச்சரிக்கை பண்றதுக்கும் சில பறவைகள் வந்து இந்த ஒலியை எழுப்புது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆள்காட்டின்னு ஒரு பறவை இருக்கு, ரெட் வாட்டர் லேப் விங்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பேரே வந்து அதுக்கு பேரே ஆள்காட்டி. யாராவது அந்த சைடு மனுஷங்க போறாங்க அப்படின்னா, அதுதான் வந்து முதல் பறவையா இருக்கும். ஒரு ஒளியை, எச்சரிக்கை ஒளியை வந்து கண்டிப்பா எழுப்பும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற பறவைகள் எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு எச்சரிக்கையா ஆயிடும். இங்க வந்து ஏதோ ஒண்ணு நடக்கும், ஏதோ யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை ஒளி இந்த பறவை எழுப்புறதுனால மற்ற பறவைகளும் வந்து எச்சரிக்கையா வந்து இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பறவைகள் சில நேரத்துல நமக்கு தெரியாது எதுக்கு அது வந்து அங்க கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட பிரதேச உரிமைக்காக, டெரிட்டோரியாலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல, அதோட இடத்த வந்து வேற யாரும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவும் சில மத்த பறவைகளோட என்ன பண்ணும் அப்படின்னா, சண்டை போடும். அதுக்காகவும் அது ஒலியை தான் வந்து பயன்படுத்துது.
1: மேடம், இப்ப நம்ம காட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஒலி கேட்க முடியும், பறவைகள் ஒலி கேட்க முடியும், ஆனா பறவைகள் பார்க்க முடியாது. அதே ஒரு நீர்நிலைக்கு போனோம்னா நிறைய பறவையை பார்க்க முடியும், ஆனா சவுண்ட் எதுவும் கேட்காது. ஏன் அப்படி?
0: நீங்கள் சொன்னது முழுக்க முழுக்க கரெக்டான விஷயம். இப்போ காட்டில் பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறைய இருக்குது, அது அந்த பறவைகள் வந்து ஈஸியாக ஒளிஞ்சிக்க முடியும். இப்போ ஒளிஞ்சிக்க முடியறதுனால அதை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போது அதோட சத்தத்தை மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். அந்த அதோட ஒலியை வச்சு தான் நம்ம வந்து இந்த பறவை இங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கெடுக்க முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீர்நிலைகளை பார்த்தீங்கன்னா, நம்ம கண் எதிர்க்கவே வந்து நிறைய பறவைகள் வந்து இருக்கும், ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒலியுமே எழுப்பாது. ஒலி எழுப்புனாலுமே அது வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அதோட கால்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதோட வாழ்விடம். ஸோ இப்போ பறவைகள், இந்த நீர் பறவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கான தேவை வந்து இல்லை. ஏன்னா அதுக்கான இறை வந்து அது கண்ணு முன்னாடியே இருக்கு, அது வந்து ஈஸியா அதை வந்து எடுத்து உண்ணுது. இப்போ காட்டுல வாழ்ற பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய காம்படிஷன் நம்ம சொல்லுவோம். சோ ஒரு ஒரு பறவை ஒரு இறைய தேடி போகணும்னா, அது ரொம்ப தூரம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் அதோட இறைய வந்து தேடணும். அது இறைய தேடினாலுமே அங்க மற்ற பறவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு காம்படிஷன் இருக்கும். அதனால இதை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும் போதே ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சுக்கிறதுக்கான இடமும் வந்து காட்டுல வந்து நிறையவே இருக்கு. இப்போ ஒரு பறவை வந்து ஒரு இடத்துல இருக்கு, அதுக்கு உணவு வந்து கிடைச்சிருக்கு. அப்போ அது வந்து மற்ற பறவைகளுக்கு வந்து அதை வந்து சொல்லணும். சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு கால் கொடுத்துதான் அது வந்து அந்த மற்ற பறவைகளை வந்து, ஓகே இங்க வந்து உணவு நமக்கு கிடைச்சிருக்கு, நீங்க இங்க வாங்க அப்படிங்கறது அந்த கால்ஸ் மூலமா தான் அது வந்து கம்யூனிகேட் பண்ணுது. அதனாலதான் நம்ம வந்து காட்டில் வந்து அவ்வளோ சத்தத்தை நம்ம வந்து கேட்குறோம். ஆனால் இதே ஒரு நீர்நிலைகள் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவ்வளோவா நம்ம வந்து எந்த ஒரு பறவையோட சத்தத்தையும் வந்து நம்மளால் கேட்க முடியாது.
1: மேடம், பொதுவாக நம்ம சிட்டிலையும் சரி கிராமத்திலும் சரி சில பறவையோட ஒலி கேட்டிருப்போம். நீங்கள் உங்கள் அனுபவத்தில் இந்த வித்தியாசமான பறவை ஒலி என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
0: வித்தியாசமான பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேசிய பறவை மயில், அதோட ஒலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூனை கத்துற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதான் வந்து அதோட சத்தமே வந்து அது எழுப்பும். நமக்கு தெரியாது அங்க பூனை இருக்கா மயில் இருக்கானே நமக்கு தெரியாது. அது நம்ம பக்கத்துல இருந்து பறந்து போனா மட்டும்தான் நமக்கு தெரியும் அது மயில் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வித்தியாசமான கால். இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்சு இது வித்தியாசம் நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பா இது வந்து நம்ம காலையில கேட்டிருப்போம், குயில். அது வந்து எப்படி ஒலி எழுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம வித்தியாசமா ஒரு சவுண்டு தான். அதை வந்து நம்ம கொடுக்கும் போது அதுவுமே வந்து நம்மளை வந்து ரிப்பீட் பண்ணும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஹேவியர் இந்த குயில் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது.
1: மேடம், பறவைகளோட ஒலி எப்படி இசை உருவாக எப்படி ஊக்குவிச்சு?
0: நீங்க சொன்ன மாதிரிதான், காலையில நம்ம எழுந்த உடனே வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பறவையோட ஒலியை வந்து நம்ம கேட்டுட்டு தான் அந்த நாளை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எனக்கு

0: தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து தான் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து தோன்றி இருக்கும்னு எனக்கு ஒரு இது இருக்கு. ஸோ நம்ம இந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு தான் நம்ம வந்து அந்த நாளையே வந்து நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம். இதனால வந்து மியூசிஷியன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ மியூசிக் கம்போசர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாட்டை, பறவையோட பாட்டை கேட்டு தான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு விதமான, அவங்களுமே வந்து இப்படி ஒரு பறவை வந்து பாட்டு பாடுதுன்னா அதுக்கு நோட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாலுமே அதுக்குமே நோட்ஸ் இருக்கு. ஸோ எப்படி அந்த பேர்ட்ஸ் அதோட நோட்ஸை வச்சு அது வந்து அதோட சாங்கையோ இல்லை வந்து அதோட காலையோ வந்து கிரியேட் பண்ணதோ, அதை எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க.
1: மேடம், இந்த சீகல் ஒரு பறவை இருக்குல்ல, அந்த பறவைக்கும் நம்ம தெருவில் பார்க்குற காக்காக்கும் என்ன விட்டுருவேன்?
0: சீகல் அப்புறம் நீங்க கேட்டது வந்து காக்கா, இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டோத்தோட வாழ்விடமே வந்து வேற வேற. ஆனா இது ரெண்டுத்துக்குமே ஒரே விதமான பிஹேவியர்னு சொல்லுவோம், நம்ம ஒரே விதமான பிஹேவியரை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ காக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மற்ற பறவைகள் ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அது போய் அதை வந்து இன்டரப்ட் பண்ணி அந்த தேவையான அதோட உணவை வந்து அதை எடுத்துக்கும். அதே மாதிரிதான் இந்த கல், சீகல். ஸோ இந்த சீகல்மே என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற பறவைகள் வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், அந்த மீனா அது போய் என்ன பண்ணும், அதை தொந்தரவு பண்ணி அதுகிட்ட இருந்து அதை வாங்கி வந்து அந்த சீகல் வந்து சாப்பிட்டுரும். இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கிளெப்டோ பாரசிட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உயிரினம் அதோட உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறத அதை எடுத்து இது சாப்பிட்றதுனால அதை வந்து பாரசிட்டிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதோட உணவை இதை வந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து காக்காக்கும் சீகளுக்குமான ஒரு ஒற்றுமை. பொதுவாக சீகல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் காக்காவுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையோரத்துலலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், கோஸ்டல் ஹேபிடேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பக்கத்தில் மட்டும்னு இல்லாமல் அது பீச்லேயும் சரி எல்லா இடத்துக்குமே வந்து அந்த காக்கா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
1: மேடம், கரையோர பறவைகள் பத்தி சொல்ல முடியுமா?
0: கரையோர பறவைகள், ஸோ கரையோர பறவைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடற்கரை இல்லை ஈரநிலம் இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து கரையோர பறவைகள் வந்து வாழுது. கரையோர பறவைகள் அப்படின்னாலே வந்து ஓகே கரை கிட்ட தான் வாழும் அப்படின்லாம் இல்லை, நிறைய கரையோர பறவைகள் வந்து பொதுவாக எல்லாமே வந்து வலசை போதல் பண்ணி தான் இங்கே வருது. நம்ம சென்னையிலையும் சரி இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய கரையோர பறவைகள் எல்லாமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்த்தாகி தான் இங்கே வருது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கரையோர பறவைகளே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. நம்ம பொதுவாக நம்மளோட இடத்துல பார்க்கக்கூடிய பறவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பைப்பர்ஸ், ப்ளோவர்ஸ், ஸ்டில்ட், அவோசெட், கேர்ல்யூஸ், இதெல்லாமே வந்து கரையோர பறவைகளோட வகைகள். இதோட உணவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புழுக்கள், நண்டுகள், நத்தைகள், பூச்சிகள், மீன்கள் கூட சில கரையோர பறவைகள் வந்து உட்கொள்ளுது.
1: மேடம், பறவைகளோட பாதுகாப்புல சலீம் அலி அவர்களோட பங்களிப்பு சொல்ல முடியுமா?
0: சலீம் அலி அவர்னால தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பறவைகளை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய. சலீம் அலி வந்து பாத்தீங்கன்னா பறவையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் பறவை மனிதர்னும் நம்ம அவரை வந்து சொல்றோம். பறவையியல் துறையில வந்து பெரும் பங்களிப்பு இவருக்கு இருக்கு. சலீம் அலி அவர்கள் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்காதான் இந்த பறவைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அவருக்கு அதுல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால அவர் வந்து நிறைய பறவைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் பாத்தீங்கன்னா பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு மும்பைல. சோ அந்த இடத்துலதான் அவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. வேலை பார்த்து நிறைய ஆராய்ச்சி வந்து பண்ண ஆரம்பிச்சாரு பறவைகள்ல. இந்தியால எத்தனை பறவைகள் இருக்கு, நம்ம எல்லா பறவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புக்கும் எழுதினார். இந்தியன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் அவரால் எழுதப்பட்டிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பறவைகளை வந்து பார்த்து அதுக்கான ஒரு குறிப்பை வந்து அவர் எடுத்தார். ஒரு பறவைனா எப்படி இருக்கணும், அதுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறது அவரோட புக்ல தான் நம்ம வந்து நம்ம பார்த்திருக்கோம். அவர் அந்த பறவையை வரைஞ்சு அதுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத முதல் கொண்டு அவரோட புக்ல வந்து நம்ம பார்க்கலாம். இவர் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சென்று நிறைய பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு சில பறவைகள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பறவைகள் பத்தியும் வந்து இவர் அவரோட புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு பறவைகள் பத்தி டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம், ஸோ டாக்குமெண்டேஷன் பண்ணி நிறைய சாங்சுரிஸ் சரணாலயங்கள் எல்லாமே உருவாயிடுச்சு. இப்போ நம்ம நிறைய சாங்சுரிஸ் எல்லாம் பார்க்குறோம். இப்போ கோவாலேயே வந்து அவர் பேர் வச்சே ஒரு சரணாலயம் வந்து இருக்குது, சலீம் அலி சரணாலயம், பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல சரணாலயங்கள் உருவாக்குறதுக்கு இவர் வந்து உதவினார்.
1: மேடம், நம்ம நாட்டில் என்னென்ன பறவைகள் இருக்கு?
0: இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கு. சொல்லப்போனா 1396 பறவை வகைகள் வந்து இருக்கு.

0: இதுல பாத்தீங்கன்னா 84 வகையான பறவைகள் வந்து எண்டமிக்னு சொல்லுவோம். இப்போ ஒரே அந்த ஒரு பறவை வந்து அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. உதாரணம் பாத்தீங்கன்னா அந்தமான், அந்தமான்ல சில பறவைகள்லாம் இருக்கு, ஆனா அந்த அந்தமான்ல இருக்க பறவைகள் எதுவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க முடியாது. அந்த மாதிரியான பறவைகளை வந்து நம்ம எண்டமிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அங்கேயும் சில பறவைகள் வந்து இருக்கு. அந்த பறவைகளை வந்து நம்ம அந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும், நம்ம சென்னையிலயோ இல்ல வேற எங்கேயாவது இடத்துலயோ வந்து நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரியான பறவைகளை வந்து நம்ம எண்டமிக்னு சொல்றோம். பீகாக்ல இருந்து, மயில்ல இருந்து, ஹார்ன்பில்ஸ், இது எல்லாமே நம்மளோட இந்தியால வந்து இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 583 பறவை வகைகள் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீர் பறவைகள், காட்டு பறவைகள், வேட்டையாடும் பறவைகள், இந்த மாதிரி நிறைய பறவைகளை வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வாழ்விடங்கள் இருக்கு, பறவைகளுக்கு தேவையான நிறைய வாழ்விடங்கள் இருக்கு. நிறைய ஹாபிடேட்ஸ் சொல்லுவோம், கோஸ்டல் ஹாபிடேட்ஸ்ல இருந்து டெரஸ்ட்ரியல், எல்லா வகையான ஹாபிடேட்ஸும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால அந்த பறவைகளுக்கான ஏற்ற சூழல் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. சென்னை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான பறவைகளை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு பறவையை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். சோ நம்ம சென்னையில கிட்டத்தட்ட 200 வகையான பறவைகளை வந்து நம்ம பார்த்திருக்கோம். சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பறவைகளை பார்க்கலாம், மீன் கொத்தி, மண் கொத்தி, அந்த மாதிரி நிறைய வகையான பறவைகள் இருக்கு. இன்னொரு ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாரடைஸ் ஃபிளை கேச்சர்னு ஒண்ணு இருக்கு. இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில இருந்து இங்க வரும், மைக்ரேட்டரி சீசன் அப்படின்னு சொல்லுவோம், அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் அந்த டைம்ல இந்த பறவையை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சென்னையில வந்துட்டு தான் இருக்கு. அந்த பறவையை பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆண் பறவை வந்து அதோட டெய்ல் வால்னு சொல்லுவோம், அந்த பறவைக்கு வந்து வால் இருக்கும், அந்த வால் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வால் எப்படி இருக்கும்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் போது ஒரு ரிப்பன் ஆடுற மாதிரியே தான் அதோட பறவையோட டெய்ல் வந்து இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அந்த ஆண்க்கு இந்த ஒரு டெய்ல் இருந்தாலுமே அது வந்து ஃபீமேல வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த டெய்ல் இருக்கு. ஆனா சில டைம்ல அது வந்து ஒரு ஆபத்தா கூட போய் முடியலாம், ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அதோட பிரிடேட்டர்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு இன்னொரு உயிரினம் வந்து பிடிச்சு சாப்பிடும்ல, அதை வந்து பிரிடேட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரிடேட்டர்ஸ்க்கு வந்து அதை ஈஸியா வந்து அதை பிடிக்கிறதுக்கு அந்த டெய்ல் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய உயிரிழப்புகள் இருந்தும் வந்து ஒரு சில பறவைகள் எல்லாம் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வந்து அதோட காலத்தை வந்து கடந்து திரும்பவும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அதோட சொந்த இடத்துக்கே வந்து அது திரும்பி போகுது. அது இல்லாம நிறைய தேன் சிட்டு, அப்புறம் இரட்டை வால் குருவிகள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெரான்ஸ்னு சொல்லுவோம், நீர்நிலையில் இருக்கக்கூடிய பறவைகள், ஹெரான்ஸ், இக்ரெட்ஸ், அப்புறம் நிறைய ஷோர்பேர்ட்ஸ், நம்ம பார்த்த மாதிரி கரையோர பறவைகள், நிறைய பறவைகள் நம்மளோட சென்னையில் வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவாக சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடங்கள் வந்து இருக்குது நீங்கள் பறவைகளை பார்க்கணும் அப்படின்னா. முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து பள்ளிக்கரணை, பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டுன்னு சொல்லுவோம், சதுப்பு நிலம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து காட்டில் வாழ்கிற பறவைகள்ல இருந்து நீர்நிலையில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லா பறவைகளையுமே நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். அது இல்லாமல் நிறைய இப்போ ஃபாரஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நன்மங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்குது, ஆனால் அங்கே நீங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா காட்டு உயிரினங்கள், காட்டு பறவைகள், இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பாரடைஸ் ஃபிளை கேச்சர் அதெல்லாமே வந்து அங்க நிறையவே வரும், ஏன்னா அது காடுக்கு காட்டு அப்படிங்கறதுனால அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரியான பறவைகளை வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ நீர்நிலைகள் பறவைகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கேளம்பாக்கம் அந்த மாதிரி அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வாட்டர் தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து இந்த ஷோர் பேர்ட்ஸ், வாட்டர் பேர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பார்க்கலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு இடத்துல நீங்க போய் பார்க்கலாம். தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரையோர பறவைகளே நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோடியக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு, பாயிண்ட் கேலிமர் பேர்ட் சான்ச்சுரின்னு இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா வகையான கரையோர பறவைகள், நீர் பறவைகள் எல்லாத்தையுமே நீங்க அங்க வந்து பார்க்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய பறவை சரணாலயம். சென்னைக்கு பக்கத்துல ஒரு சரணாலயம் இருக்கு, அது வந்து வேடந்தாங்கல். அந்த வேடந்தாங்கல் பேர்ட் சான்ச்சுரியுமே வந்து நீங்க போயிட்டு நிறைய பறவைகளை வந்து நீங்க பார்க்கலாம்.
1: மேடம், மைக்ரேஷன் அதாவது வலசை போதல், பறவை வந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது, பல ஆயிரம் கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து பறந்து போகுது, எப்படி பறவைகளுக்கு அந்த திசை அந்த பாதை வந்து ஞாபகம் இருக்கு? நம்மளே மறந்துடுவோம், மனித பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா பறவை பிரெயினோட பயங்கர பெருசு, பட் நம்மளே பாத்தீங்கன்னா பல தடவை போன ரூட்டே மறந்துடுறோம், பறவைகள் எப்படி ஞாபகம் இருக்கு?
0: ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா இப்போ நம்ம கையில வந்து கைபேசி இருக்கு, அதுல நம்ம வந்து ரூட் போட்டு நம்ம

0: போயிடுறோம் ஒரு இடத்துல, இல்லையா யார்கிட்டயாச்சும் கேட்டு கேட்டு நம்ம போகிறோம். ஆனால் பறவைகளால் அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறவை வந்து மைக்ரேட் ஆகி போகுது அப்படின்னா அதுக்குன்னு சில லேண்ட்மார்க்ஸ் வச்சுருக்கோம். அந்த லேண்ட்மார்க்ஸை பயன்படுத்தி தான் வந்து இந்த பறவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் ஆகி போகுது. இப்போ அந்த லேண்ட்மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன், மூன், ஸ்டார்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து லேண்ட்மார்க்ஸாக வச்சுக்குது. சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா சில பில்டிங்ஸ் இல்லை சில ட்ரீஸ், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து லேண்ட்மார்க்ஸாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி லேண்ட்மார்க்ஸை தான் வந்து சில பறவைகள் வந்து, இப்போ நீர் பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு நீர்நிலையிலேருந்து இன்னொரு நீர்நிலைக்கு தான் அது போகணும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பறவைகள் என்ன பண்ணுன்னா அதோட வழித்தடத்தில் ஏதாவது ஒரு குட்டி குட்டி நீர்நிலைகள் இருக்கும், அந்த நீர்நிலைகளை வந்து லேண்ட்மார்க்ஸாக வந்து அது வச்சுக்கும். அது ஒரு ஒரு தடவையும் அந்த சைடு போகும்போது இத்தனை நீர்நிலைகளை நம்ம தாண்டினா தான் நம்மளோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட இடம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூட் வந்து அதுக்கு தெரிய வரும். அந்த டைம்ல அதை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு சேர்ந்துரும். இந்த மாதிரி தான் நிறைய பறவைகள் வந்து நிறைய வழித்தடத்துல நிறைய லேண்ட்மார்க்ஸ் வச்சுதான் ஒரு, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கண்ட்ரில இருந்தோ இல்ல ஒரு கான்டினென்ட்ல இருந்தோ அந்த பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி வருது.
1: இதுவரை பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யா ஸ்ரீ அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுவது இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சி.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி மொபைல் ஆப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளில் இப்போது இடம்பெறுவது காற்றோடு கலந்திடவா. இனிய பாடல்களின் வரிசையில் முதலாவதாக வெண்ணை தாண்டி வருவாயா படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஷ்ரேயா கோஷால் பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:37. மதியலை 770 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவ நிகழ்ச்சிகள் அடுத்து உன்னிகிருஷ்ணன் ஸ்வனலதா குரல்களில் தாஜ்மஹால் படப்பாடல்.

0: காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிப்பது ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடியுள்ள பாடல்.
1: முதல் முறை கிள்ளி பார்த்தேன்.
0: படம் சங்கமம்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.1°C, இயல்புக்கு 1.5°C அதிகம். குறைந்த அளவு 29°C, இயல்புக்கு 1.7°C அதிகம். பதிவான மழையளவு 4.6 mm. காற்றில் ஈரப்பதம் 95%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38°C, இயல்புக்கு 1.3°C அதிகம். குறைந்த அளவு 29.1°C, இயல்புக்கு 2.1°C அதிகம். பதிவான மழையளவு 0.6 mm. காற்றில் ஈரப்பதம் 82%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38-39°C ஒட்டியும், குறைந்த அளவு 28-29°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் இந்தோ சார்சனை கட்டிடக்கலை, எழுதி வழங்கியவர் எம் ராஜலட்சுமி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு வன மகோத்சவ் வாரம் குறித்த சிற்றுரை, 7:45 நகர்வலம் இன்றைய இளைஞர்களின் தூக்கமின்மை பிரச்சினைகள் வர்ஷினி ரகு அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8:02-8:45 திரைகாணம், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம், திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் தொடர் நிகழ்ச்சி, 9:00 அரங்கிசை ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும், 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், சரஸ்வதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், வீராமய விட்டல் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள், 11:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம் மண்ணோடு மனம் இணைந்து, சுய உதவிக்குழு நடத்தி வரும் பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் வேர் முதல் நுனி வரை நன்மைகள் தரும் சங்குப்பூ பற்றிய தகவல், உங்களுக்காக பெண்களின் நலன் காக்கும் யோகாசனம் தகவல் வழங்குபவர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள், பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம், விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் தினம் விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 இரவு 7:00 திரைகாணம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிகரன், 7:25 பண்ணை செய்தி, 7:00

கற்பதுக்கு உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 8வது பகுதி. காய்கறி பயிர்களில் நுண்ணூட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை. வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்களின் பாட்டு. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜி பூவராகவன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

0: to improve operational efficiency and cater to the growing demand for passenger and freight movement in this important route. The railways has also sanctioned a project for the replacement of relay-based interlocking with electronic interlocking at 27 station or cabin on the high-density network and highly utilized network route of Asansol division of Eastern Railway. The special intensive revision of electoral rules has begun in Delhi, Jharkhand, Meghalaya, Karnataka and Maharashtra today. As part of the exercise in Delhi, over 13,000 booth level officers will visit every household till the 29th of next month to distribute a pre-printed enumeration form in duplicate to all existing electors for verification and updation of the electoral rolls. The U.S. Supreme Court has struck down President Donald Trump's executive order aimed at ending birthright citizenship, reaffirming the long-standing interpretation that nearly everyone born in the United States is automatically granted U.S. citizenship. In the FIFA World Cup 2026, the match began Ivory Coast and Norway in underway in Texas, United States. And that's the end of the news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவத் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 780 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.